0: பேராண்டி, இந்த இன்டர்வியூக்காவது நேரத்தோட போ, வெற்றி கிடைக்கும்.
1: அதனாலதான் 9 மணி இன்டர்வியூக்கு 8:30 ரெடி ஆயிட்டேன்
2: பாட்டி. பள்ளி,
1: ஹாய் திருமல, நல்ல சகனம் தாண்டா.
2: எங்க கிளம்பிட்ட?
1: வழக்கம் போல இன்டர்வியூக்கு தான்.
2: தீவிரம் ராசி புலன் என்ன சொல்றான்னு கேட்டு அதுபடி நடந்துக, அப்பதான் வேலை கிடைக்கும்.
0: திருமல சொல்றது கரெக்ட் தான்,
3: வெளியில் செல்வது தவிர்ப்பது நல்லது. புதிய சந்திப்புகள் பயணங்கள் கூடவே கூடாது.
1: ஐயோ, அதெல்லாம் முடியாது, நான் இன்டர்வியூ போனும்.
3: மீறி பயணம் செஞ்சா யமனோட செக்ரட்டரியா இருக்கிற மண்லாரி, உப்பலாரி, பிரேக் பிடிக்காத தண்ணி லாரி, இவையெல்லாம் வந்து மோதும் யோகம்
0: உண்டாகும். வேணாண்டா, இன்னைக்கு நீ போக வேணாண்டா.
3: 2ல ராகுவும் 8ல கேதுவும் இருக்கிறதால தோல் சம்பந்தமான பொருட்களை ஒதுக்கணும்.
2: லெதர்லாம் போடக்கூடாதாண்டா பாட்டி, நீ ஷூவை கழட்டு, பெல்ட்
3: கழட்டு. செவ்வாய் நீச்சம், புதன் வைக்கிறோம், அதனால சிவப்பு நீலம் இந்த கலர்களை அறவே ஒதுக்கணும்.
2: போட்டு
1: போனா லக்னு பாட்டி தாண்டா உருவி குடுத்துச்சு.
3: போடு போட்ட வஸ்திரத்தால மானக்கேடு ஏற்படலாம்.
1: ஐயோ, டேய், இதை எடுத்தாதான்டா மானக்கேடு.
3: கிழக்கு, மேற்கு, வடக்கு மற்றும் தெற்கு.
1: ஐயோ, இத தவிர வேறு திசைகளே கிடையாது ஐயா.
4: டிவி ஸ்டேஷன் குள்ள எங்க கண்ட்ரோல் இருக்கு? நகையெல்லாம் கழட்டுறா. ஏய், ஒண்ணு உடம்ப எல்லாத்தையும் அழுகுடா.
5: டிவி ஸ்டேஷனில் கொள்ளையர்கள் புகுந்ததால் சற்று நேரத்துக்கு ஒளிபரப்பு ரத்து செய்யப்படுகிறது.
1: ஆஹா, எனக்கு சனி 2ல உட்கார்ந்து இருக்குன்னு சொன்னீங்களே, ஆனா உங்களுக்கு சனி டபுள் கார்ட் போட்டு பக்கத்திலேயே படுத்திருந்திருக்கான ஐயா. நீங்க சொன்னதை கேட்டு நான் இப்படி ஆயிட்டதே, அநியாயமா இன்டர்வியூ மிஸ் பண்றேன் பாட்டி. திருமல, எங்கப்பா மலை ஏற?
2: ஏண்டா இவ்ளோ பச்சிக்கிறிய? இந்த சயின்ஸ் உலகத்துல கம்ப்யூட்டர் காலத்துல இந்த ஜோஷி எல்லாம் நம்பின்னு இருப்பேன், அவன் தான் சொல்றானே, உனக்கு அறிவில? எப்பந்தான் நீ எல்லாம் திருந்த போறியோ?
0: டிவில கூட வா, கொள்ளை அடிப்பாங்க.
1: எங்க காசு இருக்குதோ அங்கதான் அடிப்பாங்க.

0: தெரிஞ்சுதான்
1: தங்கப்பதக்கம் எப்படி
2: பெரிய
3: நாட்டாமியா
0: வெளிய சொல்லக்கூடாது.
2: இங்க மட்டும் இல்லையா, அசலூர் போலா கூட இந்த விஷயத்த ஒரு மட்டும் சொல்ல மாட்டேன். இது மாதிரி தமிழ சத்தியம்.
0: சரி போமா,
2: தங்கப்ப தக்கம்
0: சொல்லி
2: ஆதி போச்சு.
0: போஸ்டர் அடிச்ச முட்டாளா.

0: போடுறாங்க.
1: நீ போட்டீங்க ரொம்ப சந்தோஷம். அவன் சத்தம் போட வீடு போய் சேரணும். நான் எங்க அக்கா வீட்டுக்கு போறேன். ஏண்டா நீ போகலையா?
2: அடிச்ச உனக்கு உங்க அக்கா வீடு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அடி வாங்கின எனக்கு எல்லாமே மறந்து போச்சுல.
1: இப்ப
2: எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. நீங்க இருக்க வரைக்கும் இது என் ஊர்ல. இன்னையில இருந்து நான் வெளியூர் வரதா?

இப்படி சூடு.

0: அழகு
1: ஐயா.
0: இவங்களை விட்டா பேசிக்கிட்டே இருப்பாங்க. நிச்சயத்துக்கு முன்னாடி லைட்டா அந்த பொண்ணை பாத்திரணும்.
1: ஐயா என்னையா இப்படி ஆரம்பிச்சிட்டீங்க?
0: என்னது?
1: ஒண்ணு இல்ல, இப்ப லைட்டாவும் பாக்க முடியாது, ஸ்ட்ரைட்டாவும் பாக்க முடியாது. ஐயா அன்னைக்கு பொண்ணை பாக்குறியான்னு கேட்டப்ப நீங்க பார்த்தா போதும்னு சொன்னீங்க இல்ல. இப்ப பாதியில பாக்கணும்னா அந்த பொண்ணு எங்க இருக்கு, எந்த ரூம்ல தெரியும்னு எனக்கு தெரியும்.
0: இப்ப என்னடா பண்றது? மாப்பிளை தம்பி குசு குசுன்னு பேசிட்டீங்க.
1: அது ஒண்ணு இல்லைங்கய்யா, என்னன்னா வீடு ரொம்ப பெருசா பிரமாண்டமா இருக்கு, உள்ள போயிட்டோம்னா மறுபடியும் வந்த வழி தெரியுமா ஐயா கேட்டாரு.
0: நான் ஒருத்தன் மாப்பிளை கூட்டு போய் வீடு எல்லாம் சுத்தி காட்டு.
2: சரிங்க, இது கிச்சன் ரூமே, சமையல் வேலையெல்லாம் நடக்கும்.
1: ஏண்டா அப்புறம் என்ன இங்க சவரம் பண்ற வேலையா நடக்கும்? போடா போய் அடுத்த செக்ஷனை காட்டு போ.
2: வாங்கய்யா வாங்க, இதாங்க சாமி ரூமு, பூஜை எல்லாம் நடக்கும்.
1: நடக்கமோ அதாவது அங்கங்கதான் நடக்கும். படுத்தாதரா போடா.
2: பாத்ரூம்
1: போய் பொண்ண பாப்போம். அப்ப இன்னொரு முக்கியமான விஷயம்யா,
0: உனக்கு ஒரு
1: காரணம் அது இல்லையா? இங்க ரூம் நிறைய இருக்கு, ரெண்டு பேரும் ஒரே மார்க்கமா போனோம்னா பொண்ணை பார்க்க லேட் ஆகும். அதனால ஆளுக்குற தொகுதியா பிடிச்சுக்கிட்டோம்னா, இல்ல ஆளுக்குற பக்கமா போனோம்னா பொண்ணை ஈஸியா பாத்துக்கலாம். என்ன நான் சொல்றது, நான் முதல்ல பொண்ணை பாத்துட்டா விசில் அடிச்சு உங்களுக்கு சிக்னல் தருவேன், வந்துருங்க போலாமா.
3: அங்கிள் நீங்க தானே கல்யாண மாப்பிள?
0: ஆமா, என்ன விஷயம்?
3: இல்ல கல்யாண பொண்ணு உங்களை பாக்கணுமா?
0: எங்க?
3: அதோ அந்த ரூம்ல.
1: என்ன யோசிக்கிறீங்க, சட்டுப்புட்டு கிளம்புங்க. ஐயா ஐயாவுக்கு ஏத்த அபிநய சரஸ்வதியே இருக்கிறியா? ஐயோ அங்க வைக்கத்த பாருங்க, ஐயாவுக்கு வைக்கத்த பாடுறா. உங்களை பாக்குறதுக்காக ஐயா காலையில இருந்து இந்த வீடு பூரா லோலோ லோலோன்னு தெரிஞ்சு காலுகையெல்லாம் அசந்து போய் வந்திருக்காருமா. லேசா உங்க முகத்தை கொஞ்சம் திருப்புங்கம்மா. ஏமா திரும்புங்களே, உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, இங்க கொஞ்சம் திருப்புங்கோ, ஐயாவுக்கு காட்டுங்கோ, முகத்தை காட்டுங்கோ, திருப்புங்கம்மா. மோசம் போயிட்டோம் ஐயா, மோசம் போயிட்டோம். அம்மா பாத்துட்டாங்க, அப்பா பாத்துட்டாங்கன்னு நம்பி நீங்க ஓகே பண்ணிட்டீங்களா ஐயா? எல்லாரையும் பாலுங்கணத்துல கல்ல கட்டிதான் தள்ளுவாங்க, ஆனா உங்களுக்கு இத கட்டி தள்ளிட்டாங்களே.
4: யாரு உங்க ஃப்ரெண்டா?
1: அப்பே
0: என் பொண்ண பத்தி நானே பெருமையா பேசக்கூடாது, அவ ஒரு மகாலட்சுமி மாதிரி.
1: ஐயா இவங்க மகாலட்சுமிய காலண்டர்ல கூட பாத்துக்க மாட்டாங்க உங்களுக்கு. அது எப்படியா அந்த பொண்ணை கட்டுறதுக்கு நானே ஒத்துக்கிற மாட்டேன், உங்களை எப்படி மாப்பிள்ளையா தேர்ந்தெடுத்தாங்க?
0: கல்யாணத்தை நம்ம வீட்டுல வச்சுக்கிருவோம், உங்க சொந்த பந்தத்தையும் கூட்டிக்கிட்டு நம்ம ஊருக்கு வந்துருங்க, கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடலாம்.
1: முடிஞ்சு போச்சியா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்க வேணானா கூட நம்ம ஐயா விட மாட்டார் போல் இருக்க. அம்பிடிக்கா
3: அங்கிள்
0: போடா. என்ன சின்ன பையனை ஏன் விரட்டுறீங்க? அதுவும் இல்லைங்க ஐயா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயதார்த்தம் பண்ண போறோம், அதுக்குள்ள என் பொண்ணுக்கு மாப்பிள்ள கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அதுல ஒண்ணும் தப்பு இல்ல, இதெல்லாம் இப்ப சகஜம் தான். அந்த பொண்ணு வந்துட்டு ஏதோ பேசணுமா? போய் பேசிட்டு வா. இல்லப்பா வேணாப்பா, நீ என்னப்பா பொண்ணு மாதிரி வைக்கப்பட்டுகிட்டு இருக்க, போய் பேசிட்டு வா.
5: போப்பா அதான் நிச்சயம் பண்ண போறோம்ல, போய் பேசிட்டு வா.
1: ஆமாங்க பூ, பேசிட்டு வர்றது என்ன தப்பு?
0: போ
1: போங்க பூ. ஐயா திரும்ப திரும்ப அந்த ஆணாளிய பாக்குறதுக்கு நெஞ்சில சத்து கிடையாது, அத பாக்குற தைரியமும் தெம்பும் உங்களுக்கு தான், நீங்களே போய் பாருங்க. போங்க, உங்க தலையெழுத்தை மாத்த யாரால முடியும்? அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா?
5: போய் இவ்வளவு ஆச்சு, போனவர் இன்னும் காணாம, ஒருவேளை குண்டாங்கூரா எதுவும் மாட்டிக்கிட்டாரோ, போய் பாப்போம்.
1: ஆஹா இது அது இல்ல. ஐயோ ஐயா எஸ்கேப் ஆயிட்டாரு, நம்ம சிக்கிட்டமே. அன்னைக்கு மெட்ராஸ்ல கையில பிராந்திக்கலாச்சு கூட பாத்தவங்களாச்சு, இப்ப ஐயாட்ட போட்டு விட்டா நம்ம சோழியே முடிஞ்சு போவோம் சாமி. இப்படியே நகன்ற வேண்டியது. ஐயா
0: இங்க வாடா.
1: கூப்பிட்டீங்களா ஐயா?
3: கொஞ்சம்
5: ஓவரா தான் போயிட்டோமோ.

0: அப்பனே ஆண்டவா, வண்டி எஃப்சி போயிட்டு வந்திருக்குது. நல்லபடியா ஒரு சவாரி வரணும் அப்பா. முருகா ஞான பண்டிதா வாடா மின்னலே. கண்ணம்பேட்டை போற மாதிரி இருந்துட்டு உனக்கு தேனம்பேட்டை போகணுமா? ஆட்டோ எல்லாம் வராது, இன்னும் கொஞ்ச நேரத்துல காத்து அடிக்கும், அதுலயே
1: ஆட்டோமேட்டிக்கா போயிடுச்சு.
0: மீட்டரா தூசி துரும்புக்கெல்லாம் நான் மீட்டர் போடுறது இல்ல, சவாரி வரும் அதுலயே நீ தொத்திக்கோ.
1: ஹலோ, என் சன்ஸ் கூட வராங்க, அவங்க ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும்.
0: பின்னு மாதிரி இருந்துகிட்டு உனக்கு சன்ஸா? பெரிய பிஜேபி சன்ஸ், பிஆர்ஆர் சன்ஸ். தூசி ஏத்தும் போது அந்த துரும்புகளை ஏத்த மாட்டேனா? கூப்பிடு கூப்பிடு, அதுங்களையும்
1: கூப்பிடு.
0: இவன் சின்னவனா? காட்டு யானைங்களுக்கு எல்லாம் கான்வென்ட் ட்ரெஸ் போட்டு அனுப்பிச்சு வைக்கிறேயா? ஐயோ, ஆட்டோல ஏறாதீங்க, அது வெறும் தகரம்டா. சொன்னா கேளுங்கடா, சரக்கு கப்பல்ல ஏத்துறதெல்லாம் ஆட்டோல ஏத்த என்னால முடியாது. ஒரு ஆட்டோக்குள்ள ரெண்டு டேங்கர் லாரியே ஏத்துறீங்களா? புதையே நம்பர் மறைவேடா. ரெண்டு பேருன்னு சொல்லிட்டு ரெண்டு ஊரை ஏத்திட்டானே. அநியாயமா என் ஆட்டோவுக்கு சமாதி
2: கட்டிட்டீங்களா?
0: அதான் பங்க ஊதிட்டீங்களா?

0: கவுண்டர், இதோ கூட்டம் நிக்கிறாங்களே, இதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வீடு. கமானியா,
1: கால் குட்டிச்சுப்பா,
0: தொட்டு கும்பிடுங்க.
2: சாப்கரோ சாப்கரோ.
0: என்ன சொல்றாரு,
1: ஹிந்தி தெரியும் சொன்னீங்க?
0: அந்த ஹிந்தி வேற, இந்த ஹிந்தி வேற.
1: ஓ, ஹிந்தியில ரெண்டு இருக்குன்னு இப்பதான் நான்
0: தெரிஞ்சேன். ஏய், யார பார்த்து நிப்பாட்ற இங்க பாத்தியா?
2: எங்க முதலாளி ஆளா? குட் மார்னிங், ஜா ஜா.
0: பாத்துக்கிட்டீங்களா? சத்யநாராயண், வணக்கம்.
2: வணக்கம்
0: அண்ணன், கொஞ்சம் பாக்கணும்.
2: பூஜையில இருக்காரு, உள்ள போயிருங்க, வந்துருவார்.
0: சரிண்ணா, இங்க பாருங்க, ரஜினி சார் எது கேட்டாலும் ஆமா ஆமான்னு சொல்லணும், புரியுதா? அப்படி சொல்லணும்னா உங்க கதையை ஓகே பண்ண மாட்டாரு. நான் முத போறேன், நீங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் வாங்க.
3: வணக்கம், உட்காருங்க.
0: பரவாயில்ல,
3: உட்காருங்க.
0: ஷூட்டிங் போற நேரத்துல நான் உங்களை தொந்தரவு பண்றதா நினைச்சுக்கிறாதீங்க. உங்கள்ட்ட உயிர் பிச்சை கட்டு வந்திருக்கேன்.
3: உயிர் பிச்சை?
0: என் கூட பிறந்த அண்ணன் உங்க மேல உயிரே வச்சிருக்காரு, ஒரு நல்ல கதை ஆசிரியர். எங்க அவர் கதையை உங்கள்ட்ட சொல்ல முடியாம போயிருங்கிற பயத்துல அவருக்கு நாலஞ்சு தடவை ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. எப்படியாவது அவர் கதையை கேட்டு அவருக்கு உயிர் பிச்சை கொடுங்க.
3: கூப்பிடுங்க
0: அண்ணா. வாங்க.
1: வணக்கம்.
3: வாங்க. உங்களை பத்தி உங்க கூட பிறந்த தம்பி எல்லாம் சொன்னாங்க.
1: கூட பிறந்த தம்பியா? ஆமா ஆமா.
3: உட்காருங்க. பாவம், உங்களுக்கு என்கிட்ட கதை சொல்ல முடியாம நாலு தடவை ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்லி உங்க தம்பி சொன்னாங்க.
1: எனக்கு ஆச்சு. ஆமா, I am telling story, very important matter.
3: எனக்கு தமிழ் தெரியும்.
1: தமிழ்ல கதை சொல்லலாமா? இந்தியாவிலேயே, என் உலகத்திலேயே இதுவரைக்கும் யாருமே சொல்லி இருக்க முடியாத ஒரு புதுமையான கதை சார் இது.
3: கதை சொல்லுங்க.
1: ஏ சென்டர், பி சென்டர், இசட் சென்டர் வரைக்கும் ஓகோன்னு ஓடக்கூடிய ஒரு கதை சார் இது.
3: கதை சொல்லுங்க.
1: கதை என்ன சார்? காரம், மனம், குணம், கடுகு, உளுந்தம் பருப்பு, சென்டிமெண்ட், இப்படி மசாலா கலந்த ஒரு கதை சார் இது.
3: முதல்ல கதை சொல்லுங்க.
1: நம்ம கதையை ஓபன் பண்ண உடனே அழகான ஒரு கிராமம், அந்த கிராமத்துல பச்சை பசேலுங்கிற செடிகளும் கொடிகளும் ஆறுகளும் குளங்களும் குட்டைகளும் இருக்கு சார்.
3: அது லொகேஷனுங்க.
1: அதான் லொகேஷனா? அந்த கிராமத்துல ஒரு பெரிய மிராஸ் சார். அந்த மிராசாருக்கு ஒரு பொண்ணு சார். அந்த பொண்ணுக்கு சுயவரம் நடத்துறார். சுயவரத்தை ஒரு பெரிய ஃபுட்பால் கிரவுண்ட்ல நடத்துறார். 18 மிராசாரர்களை வர வைக்கிறார். நடுவுல ஒரு ஏர்கலப்பி வைக்கிறார். அங்கதான் சார் கதையினுடைய நாட்டே இருக்கு. அந்த ஏர்கலப்பிய யார் எடுத்து வளைக்கிறாங்களோ அவங்களுக்கு தன் பொண்ணை கொடுப்பேன்னு சொல்றார். 18 மிராசாரும் வர்றாங்க. அந்த ஏர்கலப்பிய தூக்கவும் முடியல, அசைக்கவும் முடியல. முக்குறாங்கோ முனுங்குறாங்கோ குக்குறாங்க. நீங்க வர்றீங்க சார், ரெண்டே விரல்ல உங்க ஸ்டைல்ல அந்த ஏற்கரப்ப அப்படியே தூக்கி ஒரே அடியில பட்டுன்னு உடைக்கிறீங்க. தர தர தர தர தர தர தர. அப்ப மியூசிக் போடுறோம். நீங்க அந்த பொண்ணை பாக்குறீங்க, பொண்ணு உங்களை பாக்குது. அண்ணனும் நோக்கினாள், அவளும் நோக்கினாள். அந்த இடத்துல சார் பெரிய லாக்கே போடுறேன். விதி சித்தி ரூபத்துல விளையாடிருச்சு. அந்த பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம். அந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிட்டா 14 ஜெயிலுக்கு போகணும்.
3: இது ராமாயணமாச்சு.
1: என்னது ராமாயணமா?
0: ஆமா, வில்ல கலப்பையாகிட்டீங்க, வனவாசத்தை சிறவாசமா மாத்திட்டீங்க.
1: அது கம்பர்னு ஒரு பெரியவர்கிட்ட கதையை சொன்னேன் சார். அந்த ஆள் கொண்டு போய் யாருக்கோ ஊத்துட்டாரு போல இருக்கு. அது கிடக்கு சார், இன்னும் எக்கச்சக்கமான கதை என்கிட்ட இருக்கு. இன்னொரு கதையை சொல்றேன் கேளுங்க சார். இது என்ன சார்?
3: அஞ்சு விரல்.
1: இந்த அஞ்சு விரல எப்படி ஒற்றுமையா இருக்கும்? அதே மாதிரி ஒரு ஊர்ல அஞ்சு அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருக்கிறாங்க. அதுல மூத்தண்ணனுக்கு கல்யாணம் ஏற்பாடாகுது. மூத்தண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா பாக்கி 4 தனியா இருப்பாங்க. குடும்பத்துல குழப்பம் வந்துரு இல்லையா? அங்கதான் சார் பெரிய டேர்னிங் பாயிண்டே வச்சிருக்கேன். 5 சேர்ந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க.
3: இது மகாபாரதம்.
0: இது டிவில வந்திருக்க?
1: டிவி வரைக்கும் வந்துருச்சா?
0: பஞ்ச மண்டவர 5 ஆகிட்டீங்க.
1: அதே வியாசர்னு ஒரு பெரியவர் என்கிட்ட இருந்தாரு, அவர்கிட்ட இந்த கதையை சொன்ன, அவர் கொண்டு போய் டிவிக்கு வித்துட்டாரு போல இருக்கு. இதுக்குதான் சார் பெரிய ஆளுங்கிட்டே நான் கதை சொல்றது இல்ல சார். இது வரைக்கும் யாருகிட்டையும் சொல்லாத ஒரு புதுமையான கதை உங்ககிட்ட சொல்லுமா?
3: கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. நீங்க யாரு என்னங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஊர்ல டீ கடை வச்சுட்டு நடத்திட்டு இருந்தீங்க. பெரிய கதாசிரியர் ஆகணும் சொல்லி மட்ராஸ்க்கு வந்திருக்கீங்க. நீங்க கதை சொல்ற விதத்தை பார்த்தா நீங்க நடிகன் ஆகலாம். நடிக்க முயற்சி பண்ணுங்க, முன்னுக்குருவீங்க. என்ன சாப்பிடுறீங்க?
1: இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்?
3: என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ?
1: டீ காஃபி எல்லாம் வேணாம் சார். ஏதோ ஓவல் போன் விட்டா ஆர்லி
3: ரெண்டு ஓவல் கொண்டாப்பா. என்ன
0: சுடிங்க சார். சரிங்க.

0: என்னப்பா கால் எப்படி இருக்க?
1: சார், நாலு நாளைக்கு முன்னாடி கட்டு போட்டு விட்டாங்க சார். உள்ளேந்து ஏதோ சவுண்ட் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்குது சார். கர்புரு கர்புருன்னு.
0: உள்ள கர்புருன்னு சவுண்டா?
1: ஆமா சார், உள்ள எலும்பு நொறுங்கி அது சவுண்ட் குடுக்குதான பயமா இருக்கு சார்.
0: கட்டியார் போட்டது
2: அதுவா டாக்டர்? அது ஏதோ கள்ள தொடர்பு கேஸ் போல இருக்குது. காம்பவுண்ட் சுவரை ஏறி குதிக்கும் போது காலை உடைச்சிட்டான். அது எதுவா இருந்தா நமக்கு என்ன போச்சு டாக்டர்? அதான் நீங்க இல்லாதனால நானே ட்ரீட் பண்ண வேண்டியதா போச்சு. ஹவ் இஸ் த பேஷண்ட் டாக்டர்? வரேன் வரேன். இப்ப என்ன பண்ண போறானோ?
1: சவுண்ட் கேக்குதுங்களா?
2: இன்சல்ட். பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்த கூடாது, அப்பதான் ஜம்பத்தெல்லாம் காட்டுவான். அதுவும் ஜூனியர் கிட்ட ராஸ்கல். பலகால பிரியாம ஆடாதரா. என்ன ஒரு படத்துல நடிச்சிட்டானா அந்த திமிரு? என்ன பார்க்க முன்னாடி மணிரத்னம் ஒன்ன பாத்துட்டாரு. உன் அதிர்ஷ்டம் ஏன் துரதிருஷ்டம்? ஜஸ்ட் மிஸ்டு.

에이 쓰는 게라.

0: இப்ப நீ என்ன பண்ற? இந்த 5 ரூபாயை கொண்டு போற, போய் அவட்ட வாங்க 4 ரூபாயை திருப்பி கொடுத்துட்டு மிச்சம் 1 ரூபாயை வாங்குற மாதிரி பேசி அவ ஹார்ட்ட டச் பண்ணிரு, முடிஞ்ச கையும் டச் பண்ணிரு.
1: இங்கிலீஷ் நல்லா பேசுற,
0: அது ரொம்ப முக்கியம். ஹலோ,
2: என்ன வேணும்?
1: கரெக்ட் பண்ணலாம் வந்தேன்.
2: என்னது?
1: கனெக்ட் பண்ணலாம் வந்தேன். ஐயோ, அது இல்ல, கணக்க கரெக்ட் பண்ணலாம் வந்தேன். லோன் அமௌண்ட் 4 ரூபீஸ்.
2: ஹலோ, என்ன பண்றீங்க?
1: அது அது காசு உங்க பக்கம் தள்ளி வச்ச.
2: 1 ரூபாய் இல்ல, ஸ்டாம்ப் வாங்கிக்கிறீங்களா?
1: பரவாயில்ல, கொடுங்க. எங்க நேத்து உங்க தங்கச்சி பார்த்தேன்.
0: தங்கச்சி எதுக்கு இருக்கிறாங்க?
2: என்னது, தங்கச்சியா?
1: ஆமாங்க, உங்க தங்கச்சி தான் பார்த்தேன்.
3: ஹலோ, ஸ்டாம்ப் வாங்கினியா போனையான்னு இல்லாம இங்க என்னைய பிட்டு போட்டுட்டு இருக்க? போ,
0: கிளப்பி விட்டானயா.
3: ஒரு கவர் கொடுமா.
1: பாத்தியா?
0: பார்த்தேன், இதையும் பார்த்தேன். அதுக்கு முன்னால நீ உளர்ன பாரு, அதையும் பாரு. அப்ப தங்கச்சி மேட்டர் எதுக்கு இருக்கிற? அது ஏன் மேட்டர்? ஓ, மேட்டர் மட்டும் பேசு.
1: அப்ப என்ன பண்றது?
0: என்ன பண்றது? பிடி, இப்ப நீயா ஸ்டாம்ப் வாங்கி ஓ முத்திரைய குத்துற?
1: முத்திரை உள்ளுக்குள்ள போஸ்ட் பண்ணல குத்தா?
0: ஐயோ, படுத்துறானே படுத்துறானே. முத்திரைன்னு சொன்னது ஓ மேட்டை சொல்லுன்னு சொன்னப்பா. ஓ, ஓ போடாத, போ.
1: ஓகே,
0: இப்பவே கண்ணை கட்டுது.
1: எங்க என்ன உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குல்ல?
0: இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான்.
1: நேத்து நான் பஸ்ல காசு இல்லாம தவிச்சப்ப நீங்க மட்டும்தான் எனக்காக டிக்கெட் எடுத்தீங்க. அப்படின்னா அதுக்கு என்னங்க? ஒன் மினிட். என்னடா, எது கூப்பிட்ட?
0: கூப்பிட்டா?
1: நீதான் இப்படி கமான் கமான்
0: கமான் கமான் கூப்பிடுறதுக்கு நீ என்ன குதிரையா? அப்படியே கண்டினியூ பண்ணு சொன்னப்பா.
1: சொதப்பிட்டான். நெக்ஸ்ட் என்ன
0: பண்ற? வீட்டுக்கு போவான். லவ் இந்த 1 ரூபாய் வச்சுக்கிட்டு மறுபடியும் ஸ்டாம்ப் வாங்கி ஆரம்பி.
1: 1 ரூபாய் ஸ்டாம்ப் வச்சு என்னத்த பேசுறது?
0: பேச தெரியாதா?
4: இங்கிலாந்து
0: நீ
1: பண்ணிக்கிறேன்.
0: நீ ஒழுங்கா கண்டினியூ பண்ண மாட்டேன்.
4: கண்டினியூவா? இங்கிலாந்துல குயின் எலிசபெத் இருக்காங்க,
0: அத பத்தி பேசினா டயர்டா கிடக்குற. மறுபடியா எந்திரச்ச? படியா பேசாம.
1: இப்ப இந்த ஸ்டாம்ப்லாம் என்ன பண்றது?
0: இனிமேல் ஐடியா சொல்றதா இருந்தா என் பிரெயினுக்கு பெட்ரோல் போடணும்.

0: ஏட்டையா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு வாரம் ஒத்த விலக்கு போட்டேன், ஓடி போன என் பொண்டாட்டி தேடி வந்துட்டான்.
1: பாத்தியா, மூஞ்சே பரவாயில்ல, பொண்டாட்டி திரும்பி வந்துட்டானா? அப்ப கூட்டு ஒண்ணும் எவ்வளவு கேவலமா இருந்திருப்பா.
0: ஜோசியா உண்மை சார்.
1: ஆனா உன் பொண்டாட்டி ஒண்ணு உண்மையா இல்லையே? ஓசிடிக்கு ராசி பலன் சொல்றான் அவன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு.
2: சார், என்ன எவ்வளவு நாளும் கேவலமா பேசுங்க.
1: இப்ப அப்படிதானே பேசுறேன்.
2: ஜோசியத்தை பழிக்காதீங்க, கட்டம் தான் எல்லாத்தையும் கணிக்குது.
1: ஏண்டா, மாட்டு பொங்கலுக்கு டெக்கரேட் பண்ண காட்டெருமமா இருந்துட்டு நீ கட்டத்தை பத்தி பேசுறியா? எனக்கு என்னடா
2: சொன்ன,
1: பத்து நாள்ல பிரச்சனை வரும், பதினஞ்சு நாள் லீவ் போட்டு போங்கன்னு
2: சொன்னல. இப்போ அதான் சொல்றேன், உங்களுக்கு சனி தசை, சுய புத்தி, இன்னும் பத்து நாள்ல கண்டிப்பா பிரச்சனை வரும்.
1: டேய், பத்து நாள்ல பிரச்சனை வராதா? ப்ரொமோஷன் தான் வரும். கமிஷனர் ஆபீஸ் டேபிள்ல என் ப்ரொமோஷன் லெட்டர் ரெடியா இருக்கு. நான் எப்ப வேணாலும் அசிஸ்டன்ட் கமிஷனர்
2: சொல்றது கொஞ்சம் நம்புங்க சார். விதியோட வீரத்தை குறைக்க விநாயகருக்கு ஒரு விளக்க போடுங்க, சனி கொஞ்சம் சமாதானம் ஆவாரு.
1: ஊட்டியில பண்ணிக்குதான் பை பண்ணோம். டேய், நான் குனிஞ்சு ஜிப்பு போட்டுறியா?
3: வண்டி ஸ்டார்ட் ஆகல சார்.
1: பேனட் ஓபன் பண்ணு, இப்ப ஸ்டார்ட் பண்ணு.
3: சார், சூப்பர் சார்.
1: நீ எல்லாம் சைக்கிள் எடுத்துட்டு போனாலே சந்தேகம் வரும், கார் எடுத்துட்டு போறியே உண்டுதானா?
3: எந்ததான் சார்.
1: நம்பர் சொல்லு.
3: 0006.
1: எந்த தீவிரவாதி தப்பிக்க விட்டனோ அதே தீவிரவாதி கமிஷனர் கண்ணுக்கு முன்னாடி புடிச்சு டபுள் ப்ரமோஷன் வாங்கல. என் பேர் ராஜேர் இல்லையா?
2: சார் சார், அவங்க அப்படி போறாங்க சார்.
1: போனா போகட்டும், டார்கெட் ஷார்ட் கட்ல போய் அடிக்கலாம். ஏரியா
2: சார், ரொம்ப ஸ்பீடா ஓட்டாதீங்க சார், பயமா இருக்குது.
1: டர்னிங் வரும்போது என்ன மாதிரி டைட்டா கண்ண முடிக்க பயம் தெரியாது. ஜஸ்ட் மிஸ் டா
2: சார், இன்னைக்கு வடக்குல சூலம், லெப்ட்ல திருப்புங்க வண்டிய.
1: வடக்குல சூலம், வாயில முருளி சேசிங்கல. ஜோசியமா சொல்ற ஈரட் அப்படி வாயில சொல்லிடுற மாதிரி.
2: சார், நேரா போய் மோத போறீங்களா? உங்களுக்கு பயமா இல்ல?
1: ஃபயருக்கு ஃபியர் தெரியாதுடா. சார், ஒரு கவர் உழுந்ததுனால தவறு நடந்து போச்சு சார். ஐயோ, என்ன சார், நெத்தில ரத்தம் வருது. உங்களை யார் பிக்னிக் போற மாதிரி ஃப்ரெண்ட் சீட்ல உட்காந்து வர சொன்னா? பத்திரமா பிரேட் உட்காந்து வர வேண்டியதானே.
4: தீவிரவாதியை பிடிக்க உன்ன யாரா வர சொன்னது?
1: சார், நான் ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு தீவிரவாதியை பிடிக்காம திருப்பதி லட்டு பிடிக்க சொல்றீங்களா? அப்பதான் நீங்க எனக்கு டபுள் ப்ரமோஷன் எல்லாம் குடுப்பீங்க.
4: டபுள் ப்ரமோஷன் இல்லடா, டி ப்ரமோஷன். இனிமே நீ இன்ஸ்பெக்டர் கிடையாது. ஏட்டி
1: ஏட்டா.

0: எனக்கு என்ன கல்யாண ஊர்வலம் நடத்துறீங்க?
1: ஊர்வலம் கூட நேரம் வந்தாச்சு இல்ல, அதான் ஒட்டி பாத்துட்டு இருக்கோம்.
0: வண்டிய வித்துறதுனால வைக்க மாட்டேங்கிறீங்க, மானத்தை வாங்குறீங்க.
1: அது என்ன தம்பி அப்படி சொல்லிவிட்டு? இந்த காரை யாராரு வச்சிருந்தாங்க தெரியுமில்ல?
0: யாராரு?
1: மாந்தூர மகாராஜா வச்சிருந்தாரு, அந்த திருவனந்தபுரம் ஐனஸ் வச்சிருந்தாரு, ஹைதராபாத் நிஜாம் வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு மந்திரி வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏ வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் சினிமா கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்தா, அதுக்கப்புறம் இந்த காரை நம்ம வச்சிருக்கிறோம். யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற?
0: ஏன் அடிச்சீங்க?
1: ஏன் அடிச்சனா? அவன் என்ன கேள்வி கேட்டான்? கேட்டா என்ன பார்த்து ஏன் இந்த கேள்வி கேட்டான் சொல்றான். அது ஏன் என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்க, கேட்க கூடாதா ஒரு பெட்ரோல் விலை ஏறி போச்சேன்னு மண்ணெண்ணெய் ஊத்துன, மண்ணெண்ணெய் விலையை ஏறி போச்சேன்னு குரூட் ஆயில் ஊத்துன, இப்ப எந்த ஆயில்ல ஓடுனா அதுக்குன்னு தெரியல, எனக்கும் தெரியல. ஆனா அதெல்லாம் இருந்து நம்ம ஏன் கார் வச்சிருக்கோம்னா, இப்படி எல்லாம் ஒரு பந்தா வேணும்ப்பா இந்தியாவிலேயே. ஏன் நம்ம வேர்ல்டிலேயே கார் வச்சிருக்கிற கரகாட்ட கோஷ்டி, அது நம்ம கோஷ்டி தான்.
2: அதுவும் அம்பாஸ் காரு.
1: என்னது அம்பாஸ் காரா? இவ்வளவு நீளமா இருக்கு.
2: அப்ப லாரி?
1: லாரியா?
2: அடிக்கிறாரு.
3: பழைய இரும்பு சாமா ஏன் பித்தாலைக்கு பேர் சம்பளம்? பழைய இரும்பு சாமா ஏன் பித்தாலைக்கு பேர் சம்பளம்?
0: ஏண்டா இந்த வண்டியை பார்த்து பேர்ச்சம்பளம் பேர்ச்சம்பளம் கத்துற? இந்த வண்டி என்ன பேர்ச்சம்பளத்துக்கு போற மாதிரியா இருக்கு? என்ன கிண்டலா? மூஞ்சிலே குத்துவேன். அட நீங்க ஒண்ணு, நான் என்ன கிண்டல் பண்ண போறேன்? நான் வியாபாரினே.
1: ஆமா, இவர் பெரிய கப்பல் வியாபாரி.
0: போட
2: அண்ணே, பேர்ச்சம்பளம் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுனே,
0: அதுக்காக பேர்ச்சம்பளத்துக்கு கார போடலாங்கறியா? அப்பால் ரெண்டு பேர்ச்சம்பளத்துக்கு இவ்வளவு காசு கார போடலாங்கிற?
2: தள்ள முடியலண்ணே.
0: அதுக்கு இவங்கிட்ட தள்ளி விட்டுலாங்கறியா?
2: என்னண்ணே
0: வந்த இடத்த சமல் பண்ணிக்கிட்டு நீ போப்பா.
3: பழைய இரும்பு சாமா ஏன் பித்தாலைக்கு பேர்ச்சம்பளம்?

மாப்பிள்ள அப்படிதான்டா கேக்கும். கரெக்டா கேக்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: என்னடா
1: போது, நான் டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சுதான் ஒரு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்டு தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

கொடியும் கனியும் இதழும் மதுவும் எதுவும் எனதாக, அழகு சிலையின் உரிமை தலைவன் நானே என்றாக. கொடியும் கனியும் இதழும் மது

0: விழிகள்,
1: உன் கட்டியலும் கூர்மை,
0: உன் இதைகள்,
1: உன்னை மயக்கும் மதுக்கிண்ணம்,
0: உன் கன்னம்,
1: உன் முகம் பார்க்கும் கண்ணாடி,
0: உன் இதயம்,
1: உன்னை சிறை வைக்கும் பள்ளியறை.

காகவே

கழுதை நின்ற நிலை கண்ணில் தெரிகிறது. அண்ணன் கொண்ட துயர் தம்பி லட்சுமணன் எங்கில் எழுகிறது. கண்ணில் நீர் பெருக சீதை நின்ற நிலை கண்ணில் தெரிகிறது. அண்ணன் கொண்ட துயர் தம்பி லட்சுமணன்

அங்கமிலா

0: சாரு
1: சாரு
0: எதுக்கும் துணிஞ்ச வண்டா
1: துணிஞ்ச வண்டா.
2: யாரடா டா போடுறீங்க?
1: யாரடா போடுறீங்க?

0: என்னங்க இது?
1: பார்த்தா தெரியல, பிச்சைக்காரர். ஆனந்த விடன்ல இருந்து பிச்சைக்காரன்ற தலைப்புல ஒரு ஓவிய போட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு தான் நான் என்னுடைய படைப்பை வரையிட்டு இருக்கேன்.
0: உங்களுக்குள்ள இவ்ளோ பெரிய திறமை ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு.
1: எனக்குள்ள எவ்வளவோ ஒளிஞ்சிட்டு இருக்கு, அதெல்லாம் நீ பார்த்தா தானே.
0: என்னங்க, என்னால நம்பவே முடியல. நிஜமாவே ஒரு பிச்சைக்காரன் நேர்ல நிக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனா இந்த முகத்தை நான் இங்க பாத்துருக்கேங்க.
1: எல்லாம் உனக்கு வேண்டப்பட்டவர் தான்.
0: எனக்கு வேண்டப்பட்டவரா?
1: யா, இது யாரு?
0: எங்க அப்பா.
1: அப்ப வேண்டப்பட்டவர் தானே. இவரு போட்டோவை மாடலா வச்சுதான் இதை நான் வரைஞ்சேன். கொஞ்சம் அப்படியே லைட்டா தாடி மீச டச் பண்ணி ஒரு கையில திருவோடையும் ஒரு கையில கம்பையும் கொடுத்து பாக்குறேன். அப்படியே அச்சசல் பிச்சக்கார மாதிரியே இருக்குன்னு நீயே சொல்ற. ஓ, யுவர் ஃபாதர் நவ் எ பெக்கர். வாட் எ ஃபேமிலி, வாட் எ ஃபேமிலி.

0: நீயாடா நடு ராத்திரியில ஊரே தூங்கிட்டு இருக்கு, நீ எதுக்குடா இங்க வந்த?
1: என் சந்தேகத்தை தீத்துவீங்க?
0: ஏன்டா சந்தேகத்தை தீக்க? நான் என்ன நக்கீரனா? ஊருக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் நீ தீத்து கூடாதா?
1: ஊருக்குள்ள எல்லாரும் முட்டா பிள்ளை இருக்காங்க, நீ தானே புத்திசாலி.
0: சரி கேட்டு தோலடா.
1: அண்ணே மாம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, பலாப்பழத்துக்கு கொட்டை இருக்கு, வெப்பம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, புளியம்பழத்துக்கு கொட்டை இருக்கு, இந்த ஞானப்பழத்துக்கு கொட்டை இருக்கா இல்லையா சொல்லுங்க.
0: உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ண? நடு ராத்திரியில எழுப்பி ஞான பழத்துக்கு கொட்டை இருக்கான்னு கேக்குறியே, என்ன பார்த்தா இந்த மாதிரி கேள்விதான் கேட்கணும் உனக்கு தோணுமா? டேய் அத கையில வாங்கின புள்ளையா இருக்கே, அந்த பழத்துல கொட்டை இருக்கா இல்லையான்னு சந்தேகம் வரல. உனக்கு ஏண்டா வந்தது? ஞான பழத்துல கொட்டை இருந்தா என்ன இல்லன்னா என்ன? வாங்கி சப்பிட்டு போக வேண்டியதானே. உட்கார்ந்து எந்திரிச்சு போ.

கவச பார்த்து பந்து போல பாஞ்சு பாஞ்சு குதிக்கிறோம். பந்து போல பாஞ்சு பாஞ்சு குதிக்கிறோம்.

0: வெம்புறோம்.
1: இது நூல் இல்லாத பம்பரம்.
0: அட நாட்டு போறோம்,
1: காட்டு போறோம்,
0: மோட்டு போறோம்.
1: அப்புறம்
0: தாராபுரம் தாம்பரம், உன் தலையில கனகாம்பரம்,
1: சிதம்பரம் இடுப்பில பீதாம்பரம்.
0: அடி தாராபுரம்

வந்தது ராமா என்று சேரும் துன்பங்கள் வருகையிலே திருப்பி போடுங்கள் வாழ்க்கையிலே.

0: cha dum cha cha dum cha cha.
1: ஹே ஆர்முகம், நீயா?
2: கிரண், நீயா?
1: இந்த டிரஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க.
2: நீ கூட அந்த டிரஸ்ல 1.5 லிட்டர் மிராண்டா பாட்டில் மாதிரி இருக்கிற சவாரி வரியா?
1: நீ ஆட்டோவா ஓட்டுற?
2: தெரியுமே, உன்ன மாதிரி பணக்கார பொண்ணுங்களுக்கு ஆட்டோ டிரைவர்னா கேவலம் தானே.
1: ஐயோ, நான் அப்படி எல்லாம் நினைக்கவே இல்ல. எங்க அப்பா கூட நிறைய ஆட்டோக்கு ஃபைனான்ஸ் பண்றாரு.
2: ஆட்டோக்கு ஃபைனான்ஸ் பண்றாரா? யாரு உங்க அப்பா?
1: அதோ
2: செத்தா போயிட்டாரு.
1: ஆஹா, அங்க பாருங்க.
3: இப்படி விட்டுட்டு போறியா? இது உங்க ஆத்தா
2: போடா. அந்த சேட்டா உங்க அப்பா?
1: ஆமா.
2: பொண்ணு, நீ முன்னாடி ஓடி வந்துட்டு இருக்க, சேட்டி ஏன் லேட்டா வராரு?
1: அவரால இப்ப எல்லாம் முன்ன மாதிரி ஓட முடியறது
2: இல்ல. கால்ல ஆணியா?
1: இல்ல, அவர் மனசுல ஆணி அடிச்ச மாதிரி உங்களை மாதிரி ஒரு ஆட்டோக்காரு ஒரு ஒத்த வாத்துல திட்டாரு. அதுல இருந்து இப்படித்தான்.
2: காதலுக்கு ஜாதி மதம் எதிர்ப்பு வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி ஒத்த வார்த்தை எதிர்ப்பா வர்றது வரலாற்றிலேயே இதுதான் முதல் தடவை. என்ன ஓடி வந்த சேட்டு ஆளைய காணோம், உட்காந்துட்டாரா பாதி வழியிலேயே? என்ன நடு ரோட்ல டிஸ்கோ ஆடுறாரு? ஆஹா, நம்ம ஆளோட பாதர கரண்ட் அடிக்குதுடா. இப்ப போய் இவரை காப்பாத்தனம்னா இவர் மனசுல நாம இடம் பிடிச்சிடலாம். இது சரிசா இருக்கே. ஐயோ, இதா இருக்கு பெருசு.
4: வாங்க
2: புத்தூருக்கு போலாம்.
5: போலீஸ்
2: போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போலீஸ் போல

0: இது 100வது தேங்காய், இத உடைச்சதுக்கு பின்னாலையாவது எனக்கு ஒரு பொண்ணை செட்டப் பண்ணிவிடு. அப்படி செட்டப் பண்ணி விட்டீனா உனக்கு ஏலட்டு கடாவும் வெற்ற. அப்படியே முருகா இந்தா வாங்க.
1: இன்னைக்கு தேங்காய் உடைப்ப, நாளைக்கு வந்து ஆடு வெட்டுவியா? ஆடு வெட்ட கூடாதுன்னு அரசாங்கம் சொல்லி நீ வெட்டுறா, எவ்வளவு பெரிய தேச துரோகிணி.
0: எது தேச துரோகியா அண்ணன்? உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். இன்னைக்கு ஒரு நாளாவது லீவ் விடுன.
1: ஏன்?
0: எனக்கு பிறந்த நாள்.
1: ஐயோ, பிறந்த நாளா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா முருகா? மனித பிறவிகளை படைச்ச நீ இப்படியும் ஒரு பிறவியை படைச்சிருக்க. இந்த பிறவி மேல கடைசி வரைக்கும் ஒரு தூசு துரும் படாம நீதான் காப்பாத்தணும். ஐயோ, என்ன என்ன
0: என்ன?
1: அது கண்ணு பட்டிருக்கு, அதனாலதான் கண்ணுல பட்டுடுச்சு. எக்கச்சக்கமா பட்டிருக்கு. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்ல, பரிசா ஏதாவது கொடுக்கணுமே. பரிசு சீட்டே கொடுக்கலாம், 1 கோடி ரூபாய்.
0: விழுந்தா 1 கோடியா?
1: கீழே விழுந்தா இல்ல, பரிசு விழுந்தா 1 கோடி ரூபாய்.
0: அண்ணே, உன்ன சொல்லி குத்தம் இல்லண்ணே. என் வாய், என் வாய குடுத்து நானே வம்ப வசூல் பண்றேன்.
2: வணக்கம். இன்னைக்கு எனக்கும் பிறந்த நாள்.
1: அப்படியா? உங்களுக்கு ஒரு சீட்டு குடுக்கலாமே, கிளி சீட்டு எடுத்து குடுக்கற
0: மாதிரி. என்ன கோடி கோடியா அள்ளி இறக்கிற
1: காரணம் இருக்கு.
0: என்ன
1: முருகா? இந்த மாதிரி எல்லோரும் சகோதரர்களா, சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா இருக்கணும் முருகா.
0: தங்கம் யா, சொக்க தங்கம்.
1: இதுல 1 கோடி ரூபாய் விழுந்தா என்ன செய்வீங்க?
2: தஞ்சாவூர் பக்கத்துல 1000 ஏக்கர் நிலம் வாங்கி அதுல பயிர் பச்சனை பண்ணி பக்கவசத்துல ஆயிடுவேன்.
1: ஓ, நீங்க என்ன செய்வீங்க?
0: ஆடு மாடு கோழி பன்னி எல்லாம் வாங்கி பண்ண வைப்பேன்.
1: ஓ சரி, இந்த ஆடு மாடெல்லாம் எங்க மேய வைப்பீங்க?
0: மேய வைக்கிறது அந்த 1000 ஏக்கர் வச்சிருக்காங்க, அதுல மேய வருது.
1: ஓ
2: சரி, ஆட்ட மாட்ட பயிர்ல மேய விடுவியா?
0: என்ன செய்ய?
2: காளமாடு பசுமாடு காலெல்லாம் வெட்டி ஒன்னையும் வெட்டி
0: பசுமாடுங்கிறது ஒரு தெய்வம்டா, அத போய் வெட்டினி வெட்டினி வெட்டி பாரு. அதுக்கப்புறம் உசுரம் இருக்கான்னு பாப்போம்.
2: எனவே மாட்ட மேய விட்டது இல்லாம மரியாதை இல்லாம பேசுறியா? வேலையை அடைச்சேன்.
0: வேலையை பிச்சேரி வேண்டாம்,
2: கட்டுறவன மரியாதை அடிச்சேன்.
1: ஹலோ, என்ன ப்ராப்ளம்?
0: உனக்கு ஒண்ணுமே தெரியாதா?
1: தெரியுது, முகமெல்லாம் வீக்கமா தெரியுது.
0: உன்கிட்ட நான் கேட்டது ஒரு நாள் லீவு தானே, பிறந்த நாளைக்கு கேட்டா நிரந்தரமாவே அனுப்ப பாக்குற?
1: அறிவிலனா அப்படிதான் விழும்.
0: ஏன் ராஜா?
1: தமிழ்நாடு அரசு பரிசு சிட்ட தடை செஞ்சு 1 வருஷம் ஆச்சு.
0: 1 வருஷமா?
1: பின்ன எவனாவது பழைய சீட்டை கொடுத்தானா, அதுலயும் 1 கோடி ரூபாய் விழுந்ததுனா ஆடு வாங்குவேன் மாடு வாங்குவேன், ஏமாந்தா பக்கத்து வீட்டுக்காரன் இதுல மேய விடுவேன் கற்பனை பண்றதா? ஒண்ணு நீ ஐஸ்வர்யாக்கு ஆசைப்படுற இல்ல பரிசு சீட்டுக்கு ஆசைப்படுற? உண்மையா உழைச்சு சம்பாதிக்கணும்னு எண்ணமே இல்லையா உனக்கு?
0: ஏப்பா, இத முதலே சொல்லியிருந்தா இவ்வளவு சேதாரம் ஆயிருக்காதுல்ல.
1: ஐயோ ஆமா,
0: அதுக்கே திட்டம் போட்டு பழி வாங்கணும்.
1: என்ன போட்டாங்க திட்டம்?
0: இன்னொரு சீட்டு கொடுத்தில்ல.
1: எஸ்,
0: அந்த சீட்டை என்ன விட ஒரு இலச்சவன்ட கொடுத்திருந்தா நான் தப்பிச்சிருப்பேன்ல. அத குண்டி ஒரு யானைக்கிட்டயா கொடுக்கணும்? அது மிதிச்சாலும் பரவாயில்ல, குதிச்சு விளையாட்டு போயிருச்சு.
1: ஓய்வெடுக்க முதுமலை போயிருக்கு.
0: மறுபடியும் தேங்காயா?
1: இது பரிகாரம்.
0: எது?
1: இனிமையாவது நான் உழைச்சு சம்பாதிப்பேன் முருகன்ட்ட வேண்டிக்கிட்டு, இதை அடிச்சு உடைச்சிட்டு நாளையில இருந்து நல்ல பிள்ளையாரு.
0: கெட்டதும் பண்றான் நல்லதும் பண்றான். இவனை புரிஞ்சுக்கிறவே முடியலையே முருகா. இவனை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு தனியே மூளை ஒண்ணு குடியா கந்தா, அது குடைக்கிறது தேங்காய.

0: இன்னைக்காச்சும் இந்த ட்ரெஸ் போட விட்டாங்களே. என்ன வெயில் குடிங்கிலாசு போடலன்னா ரெண்டு கண்ணு அவிஞ்சு போக போல்
1: இருக்கேன். சுப்பாய் கண்ணாடி பழவழங்கு அம்மா இவ்வளவு நாள போடாம இருக்கீங்க. அவன் ஊருக்கு போயிட்டான்னு எடுத்து
0: போட்டிருக்க. வெள்ள பசியா பழனி மலைக்கு போன காதல விழுக போகுது.
1: இங்க பேசுறதா பழனி மலை கேட்க போகுது.
0: அவன் காதல கேட்கும் கேட்கும். அம்மா உனக்கு பெண்ணவனா?
1: நீ எங்க பிறப்பிட்டீங்க?
0: ஏட்டா சொட்ட போயல. நான் எங்க போயிட்டு வந்தாலும் உனக்கு சொல்லுமாடா. ஏட்டா அப்படி உயிரை வாங்குற? கழுவிக்கு மூக்கு வரத்த மாதிரி வந்துட்டாயா? நீ என்ன கொஞ்சம் வரச்சுக்கையா? போய்யா என்னையா பாக்குற? போயாக்கிட்டு சும்மா காசு இல்லப்பா. காசு காசு காசு இல்லங்க. யாத்துக்கு அடியாய் காசு? என்ன பய

0: தாத்தா, உன்னை நம்பி முதல்ல சினிமா எடுத்திருக்கேன். இந்த படத்தை நீதான் 100 நாள் ஓட்டணும், நீதான் ஓட்டணும், நீதான் ஓட்டணும்.
1: ஆத்தா என்ன தியேட்டர் ஆபரேட்டராடா நீ, எடுத்த படத்தை எல்லாம் ஓட்டுறதுக்கு?
0: அப்படி இல்ல ஜூனியர் ஆத்தா, இந்த படத்தை 100 நாள் ஓட்டினா உண்டியில 10,000 ரூபாய் போறதா வேண்டி இருக்கேன்.
1: ஆடா பாவிகளா, லஞ்சத்தை இங்க இருந்தே ஆரம்பிச்சிட்டீங்களாடா, அப்படி என்னடா படம் எடுத்து வச்சிருக்கிற? இந்த படமா? இந்த படத்துல 5வது ரீல ஒரு பிட்டும் 8வது ரீல ஒரு பிட்டும் சேர்த்திருப்பியடா.
0: இது உங்களுக்கு எப்படி தெரியும் ஜூனியர்
1: ஆத்தா? அதை நான் திருட்டு விசிடியில ஏற்கனவே பார்த்துட்டேன்
0: ஆத்தா.
1: இதுக்கு முந்தின கெட்டப்பல பார்த்தண்டா. டேய், குறைந்த பட்ஜெட்ல தான்டா படம் எடுக்க சொன்னாங்க, குறைந்த துணியில படம் எடுக்க சொல்லலடா.
0: இந்த கம்பெனி உங்க பேர்ல தான் ஆரம்பிச்சிருக்கேன்.
1: இது என்ன பெரிய கிழக்கிந்திய கம்பெனியா ஆத்தா பேர்ல ஆரம்பிக்கிறதுக்கு? அதுல என்ன 100 கப்பலா ஓடிக்கிட்டு இருக்கு? இதோ பாருடா, ஆத்தா பேர்ல கம்பெனி ஆரம்பிச்சா மட்டும் பத்தாதுடா, அம்சமான படங்களை எடுத்து கொடுத்தா தான் மக்களும் வரவேற்பு கொடுப்பாங்க, ஓடும்.
0: அம்சமான படம் எடுத்தா என் வாழ்க்கை துவம்சம் ஆயிடும்.
1: அப்படியா நீ தொழில மாத்திக்க?
0: ஜூனியர் ஆத்தா, வேற தொழில் எனக்கு தெரியாது, நீங்களே ஒரு தொழில சொல்லுங்க.
1: நீ நல்லா ஓடுவியா?
0: ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லயும் சரி ஓட்டப்பந்தத்துல நான் தான் முதல் மாணவன்.
1: அப்படின்னா நீ ஒரு சிட் ஃபண்ட் ஆரம்பி.
0: எதுக்கு?
1: எனி டைம் ஓட வேண்டியது இருக்கும். இந்தா நியாயமான சிட் ஃபண்ட் நடத்து, யாரையும் ஏமாத்தாத, போயிட்டு வா. அட பாவி, சிட் ஃபண்ட்னு சொன்னேன், எனக்கே துண்டா.

0: என்ன பரப்பரலையா? என்னண்ணா கார் ரெடி பண்றீங்க?
1: ஆமாப்பா, நீ என்ன சாதாரண ஆளா? கரகாட்ட ஹீரோ கார்ல போய் இறங்கினா மரியாதை?
0: என்ன பக்கத்து தெருவுக்கு போற காரா?
1: நீ ஒண்ணு அவன் பாத்ரூம்க்கே கார்ல போறான். கார்ல போய் இறங்கினாத்தான் உள்ளூர் கரகாட்டக்காரன் பார்த்து மூக்கு மேல விரல வைப்பான். பந்தா பண்ணாதான் பசங்க மிரண்டு போய் மதிப்பானுங்க. நீ ஏர் கார்ல
0: என்ன
1: வண்டி இங்க நிறுத்திட்டீங்க? நானா நிறுத்தினேன்? நானா நின்று போச்சு. இனிமே வண்டியை தள்ளினாத்தான் போகும்.
0: தள்ளுறதுக்கு பதிலா ஆள் வச்சு அல்லணும். எப்படியே விமானத்தை வாங்கிட்டீங்க?
2: பழைய இரும்பு சாமா ஐயம் பித்தாலைக்கு பேர் சம்பளோ.
1: கொஞ்சம் நஞ்ச இருந்த மானத்தை இவன் வாங்கிட்டான். ஏய் தம்பி, இது வேண்டாம். பல முறை என் வண்டி கிட்டே வந்து சத்தம் போடுறேன், இது நல்லா இல்ல. இனிமே இந்த பக்கம் வந்தீங்கன்னா உன் தலையை எடுத்துருவேன். போ
0: அண்ணே, வீடு பக்கம் தான், வாங்க நடந்தே போயிடலாம்.
1: சரி
3: அண்ணே, நீங்க போங்க, வண்டி நான் பாத்துக்கிறேன்.
1: சார் நீங்க, நாங்க போனதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட போட்டு பேர் சம்பளம் வாங்கிட்டீங்க. படுவா போடா. வணக்கம் வணக்கம். வாங்க தம்பி. என்ன தம்பி பிளஸர் அங்கேயே நிறுத்திட்டு
0: வந்துட்டியே?
1: நான் இங்க விளாண்டா சொன்னேன். தம்பி தான் அங்கேயே படுத்து சொன்னாரு. அட எதுக்கு? ஒரு மரியாதைக்கு தான். அட என்ன தம்பி இவ்வளவு தூரம் வந்துட்டியா? அப்புறம் என்ன மரியாதை வண்டி கிடக்கு? வாங்க தம்பி வாங்க.
3: இது என்ன
1: டூரிங் பேக்கேஜ்? இடம் பிடிக்கல.
4: கொஞ்சம் இருங்க தம்பி, இதை வந்துடுறேன்.
1: எங்க போறாரு?
3: என்ன டிபன் வாங்க போவாரு?
1: இப்ப நான் யாருக்கு?
3: எனக்கு தான்.
1: இது நம்மள மாதிரி வாசிக்காரங்க வீடு, கொஞ்சம் அடக்கி வாசி.
0: என்னன்னு வீட்டுல யாருமே தானா?
1: ஆமா, இது பெரிய மைசூர் மகாராஜா பேலஸ். ஆனா குதிரை ஆடு அம்பர்லாம் இருக்கு. ஒரே ஒரு முக்கா கை பண்ணிட்டு இருந்தது, அதுவும் இப்படி போயிடுச்சு.
4: தம்பி இந்தா இந்த வெத்தலையை போட்டுட்டு நாங்க அப்படியே இந்த போட்டோ போட்டதெல்லாம் பாத்துறோம். டேய் வெத்தலை தின்ட்டியா? எந்திரா போடா போ. ஆறு இடத்த மறைச்சிட்டு போறான் பாரு.

0: என்ன தம்பி, தனியா இங்க ஒரு கச்சேரியே நடக்குது போல இருக்கு.
1: அது ஒண்ணு இல்லண்ண, உட்காருங்க.
0: பரவாயில்ல,
1: தட்டிக்கிட்டு இருந்தேன், சும்மா தட்டிக்கிட்டு இருந்தேன்.
0: என் புலப்புல மண்ணை போட்டுறாதப்பா, சும்மா சொல்லக்கூடாது, பிரம்மாதமா வாசிக்கிறேன்.
1: அண்ணே, ஆடுற கால அம்சமா இருந்தா வாசிக்க தெரியாதவங்க கூட வித்துவாங்க.

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயின் தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: மப்பிள்ள அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

안 했어요. 에이.

0: வாசினி, கொஞ்சம் பென் கொடுக்க முடியுமா?
1: நீங்க காலேஜ் ஸ்டூடண்ட் தானே? உங்களை பார்த்தா காலேஜ் ஸ்டூடண்ட் மாதிரி தான் இருக்கு. பேங்க்கு வரும்போது பேனை எடுத்துட்டு வரணும்னு உங்களுக்கு தெரியாதா? இல்ல தெரியாம கேக்குறேன். காதுல ஸ்டட்டு போடுறீங்க, தலையில கலர் கலரா பேண்ட் போடுறீங்க, மாடர்னா ட்ரெஸ் பண்றீங்க, லிப்ஸ்டிக் போடுறீங்க, பார்த்ததுக்கு ஹேண்ட் பேக் வேற. இதெல்லாம் கரெக்டா எடுத்துட்டு வர தெரியுது இல்ல? பேங்க்கு வரும்போது பேனா மட்டும் எடுத்துட்டு வர தெரியுது இல்ல? கோயிலுக்கு போனா சூட ஏத்த தீப்பட்டி எடுத்துட்டு வரது இல்ல? பஸ்ல ஏறினா சில்ட் எடுத்துட்டு வரது இல்ல? பக்கத்துல இருக்கிட்ட நெய் நெய்ன்னு வேண்டியது. கொஞ்சம் இருங்க, எழுதிட்டு
0: தரேன்.
1: ஏங்க, அது எழுதும் போது கொஞ்சம் ஸ்டக்கப் ஆகும், ஊதிக்கங்க.
2: அது ஏச்சு, அவரே ஊதி ஊதி எழுதினாரு. யூ கேன் யூஸ் திஸ் பேனா, நல்லா எழுதும்.
0: தேங்க் யூ,
2: வெல்கம்.
1: என் பேனாங்க?
0: பேனாவா? ஓ, அது வெறும் ரீஃபில் தானே?
1: எனக்கு அதாங்க பேனா. எங்கங்க அது?
0: அது தீந்து போச்சு, தூர போட்டு.
1: தூர போட்டீங்களா? எப்படி நீங்க தூர போடலாம்? எங்க எழுதுறதுக்கு பேனா கொடுத்தா எனக்கு கேக்கம் தூர போட்டா என்ன அர்த்தம்?
0: ஐயோ, நான் அது முடிஞ்சு போன ரீஃபில் தூக்கி போட்டுட்டேன்.
1: எங்க முடிஞ்சு போச்சா முடியலையான்னு நீங்க டிசைட் பண்ண கூடாது. ஐயோ, அது ஊதி ஊதி இன்னொரு சலான ஃபில்ல பண்ணலாங்க. எனக்கு தெரியும், எனக்கு முதலே தெரியும். இந்த மாதிரி யூத்தா மாடனா லிப்ஸ்டிக்க போட்டு ஹேண்ட் பேக் தூக்கிட்டு வர கேஸ்கெல்லாம் இப்படிதான் இருக்கும்னு எனக்கு தெரியும்.
0: என்னங்க,
1: அப்பா அம்மா கிடையாது, அதுக்காக யாரோ ரெண்டு பேர் கூட்டு வந்து இது உங்களுக்கு அப்பா அம்மா ஏத்துக்க முடியுமா?
0: ஐயோ, இதுக்கு போய் எதுக்குங்க சென்டிமென்ட்?
1: சென்டிமென்ட் தாங்க ரீஃபில், எனக்கே ரீஃபில் வேணும்.
0: ஐயோ ராமா, தெரியாம ரீஃபில் வாங்கி தொலைச்சிட்டேன்.
2: பாப்பா பாப்பா, இதோ உன் பேனாவா?
0: தேங்க் யூ,
2: இட்ஸ் ஓகே. இட்ஸ்
3: சரி, டேய் கிளம்பு.
2: இட்ஸ் ஓகே,
0: இந்தாங்க ரீஃபில்.
1: இது இத பாருங்க, ஒருத்தர் கிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்கினா அது திருப்பி கொடுத்துரும். இப்போ இந்த ரீஃபில் வந்து முடிஞ்சு போன ரீஃபில் தான். இது வேணுமா வேணாமான்னு நான் தான் டிசைட் பண்ணேன். எனக்கு இந்த ரீஃபில் வேண்டாம்.
0: சூப்பர் கேரக்டர் இருக்கானே.

0: எல்லாரும் பணம் கொடுத்துறாங்கண்ணா, ஒருத்த மட்டும் தரமாட்டேங்கிறா.
1: ஒருத்தன் மட்டும் தரமாட்டேனாடா சொன்னா?
0: ஆமாண்ணா.
1: தெரியுமா? இதுக்கு சன்சில்க் ஷாம்பு, பாராசூட் தேங்காய் எண்ணெய்ன்னு ஒரு தலைக்கு மாசம் 2000 ரூபாய் செலவாகுதுடா. அது மட்டுமா, இப்பெல்லாம் காது குத்தி தோடு மாட்டிருந்தாதான் ரவுடிக்கு மார்க்கெட்ல மரியாதைங்கிறாங்க. அதனாலதான் பாத்தியா, ஒவ்வொருத்தருக்கும் 1.5 பவுண்ட்ல காதுல தோடு மாட்டிருக்கேன். அதுல இந்த புறம்புக்கு ஜிம்மிக்கு கேக்குது. நடந்து போவாங்க, இல்லனா போலீஸ பார்த்த உடனே செதறி ஓடுவானுங்க. ஆனா இப்பெல்லாம் ஒரு சிங்கிள் டீ வாங்கிட்டு வானா கூட டாடா சுமோ வேணும் கேக்குறானுங்கடா. அதுக்கெல்லாம் டீசல் செலவு யாரா கொடுப்பானுங்க? அது மட்டுமா, முந்தியெல்லாம் பொங்கல் வடை கொடுத்தாலே கையில பொருள் எடுப்பானுங்க. ஆனா இப்பெல்லாம் சிக்கன் பிரியாணி வேணும்னு கேக்குறானுங்கடா. அதுவும் லெக் பீஸ் இல்லேனா மூட் அவுட் ஆகுறானுங்கடா. இதுக்காகவே தலப்பா கட்டி 3 கடையை ஏலம் எடுத்து வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன்டா. இப்ப புரியுதா? 4 ரவுடிங்களை வச்சு மெயின்டைன் பண்றதுக்கு வண்டலூர் ஜூவை மெயின்டைன் பண்றதோட கஷ்டமான காரியம்டா. அதனால ப்ளீஸ் ஏதாவது பார்த்து போட்டு குடேடா.
2: நீங்க என்ன இவகிட்ட போய் கெஞ்சறீங்க? இது யார் தெரியுமா? சக்தியோட மச்சான்.
3: சக்தியோட மச்சான்
1: என்ன?
2: இப்ப நீ பணம் தர போறே இல்ல சத்திய கூப்பிட்டுமா?
1: ஏய், இன்னும் நீ பணம் எடுக்க போறியா? சக்தி சக்தி
4: சக்தி சக்தி சக்தி
1: சக்தி. இந்தாங்க அங்க அங்க.

0: உங்களுக்கு அறிவோ அறிவுனே.
1: அடே, எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆலினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. ஏதோ என் கஷ்டகாலம் இந்த வரப்பட்டிக்காட்டுல வந்து பழனியப்ப சைக்கிள் வீலுக்கு பெண்ட் எடுக்கிற வீலா இது, வில்லு மாதிரி இருக்கு.
0: அண்ணே, நீங்க பெரிய ஆளுண்ணே,
1: உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இது எல்லாம் நீ போய் சொல்லணும்டா. ஆம்பளைங்க கிட்ட சொல்லணுங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம ஊர் பொம்பளைங்க கிட்ட போய் சொல்லணும். அம்மா, அக்கா, தங்கச்சி, அழகராஜ் என்ன ஒரு கெட்டிக்காரரு, அவரு ஒரு நல்லவரு, இப்படி எல்லாம் போய் சொல்லணும். டேய், நான் ஒரு சிற்பி மாதிரிடா, எப்படி செதுக்கிறேன் பாத்தியா. இந்த ஊர்ல உன்னை யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. என்ன கிட்ட வந்தா நீ கடிச்சு போடுவ. அப்படி இருந்து உன்னை ஏன் நான் சேர்த்து வச்சிருக்கேன். இதையெல்லாம் போய் சொல்ல வேண்டுதான்.
0: சொல்லுங்க.
1: ஏண்டா, பல்லு விளக்கலையா?
0: விளக்கிட்டே.
1: அதான் இப்படி நாருது. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு விளக்கினா இப்படித்தான்டா.

0: ஆமா, மணி பத்தாச்சு, இன்னும் நீங்க போகாமலே இருக்கீங்க. ஏன் இவ்வளவு லேட்டுன்னு உங்க ஆபீஸ்ல கேட்க மாட்டாங்களா?
1: நடக்குமா? மன்னாரன் கம்பெனி மேனேஜரை கேள்வி கேட்கறதுக்கு இனிமே எவனா ஒருத்தன் பிறந்து வரணும்னு. எப்படி என்னுடைய பர்சனாலிட்டி, எப்படி என்னுடைய ட்ரெஸ்
0: இப்படிதான் விடும். ஆமா, ஆபீஸ்க்கு நேரமாகல.
1: காப்பி ரெடியா?
0: ரெடி.
1: கொண்டா சீக்கிரம் சீக்கிரம்.

0: யாரும் சீட்டு கூட ஆட மாட்டேங்கிறான். பாக்குறேன்
1: அஞ்சு
0: வருஷத்துல ஆளே மாறிட்ட.
1: அது ஒன் சைக்கிளாடா?
0: ஆமா,
1: தெர்மஸ் பிளாஸ்க் டிஃபன் பாக்ஸ். எங்கடா பார்க்குக்கு வந்த
0: சீட்டாட வந்த
1: சீட்டாட வந்தியா?
0: அது ஏன் கேக்குறான் அந்த அநியாயத்தை? ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆகி போச்சு.
1: சுஷோ, எவடா உன கட்டிக்கிட்டா?
0: எடா எடா எடா கட்டிக்கப்படாதடா.
1: இல்ல, நீ பெரிய டூப் மாஸ்டராச்சேன்னு கேட்டேன்.
0: அடே, நான் டூப் படிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்.
1: எப்படி?
0: எனக்கு பொண்ணு கொடுத்த அப்ப கௌரவமான உத்தியோகத்துல இருக்கிறவனுக்கு தான் என் பொண்ணை கொடுத்தான்னு ஒரு கண்டிஷன் போட்டான்.
1: கோச்சுடா,
0: ஆயிரம் பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணீங்கன்னு சொல்றாங்களே, அதுதானா விஷயம்? நான் ஒரே ஒரு பொய்ய சொல்லி ஒரே ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன்.
1: எப்படி?
0: மன்னாரன் கம்பெனியில மேனேஜர் பதவியில 300 ரூபாய் சம்பளத்துல இருக்கிறேன்னு விட்டேன். நான் என்ன சொல்லுவேன்? அந்த ஆளு கதறிட்டு பொண்ணை கொடுத்தான், தாலியை கட்டி முடிச்சேன். அன்னையில இருந்து இன்னைய வரையிலும் ஆஹா, நம்ம புருஷன் மேனேஜர் உத்தியோகத்துக்கு போறான்னு என் பொண்டாட்டி நினைச்சுக்கிட்டு சாப்பாடும் காப்பியும் கொடுத்து அனுப்பிச்சிருவா. கரெக்டா 10 மணிக்கு பார்க்குக்கு வந்துருவேன். 1 மணி வரையிலும் சீட்டு,
1: அப்புறம் சோறு,
0: அப்புறம் 5 மணி வரையிலும் தூக்கம்,
1: அப்புறம் காப்பி டிஃபன்,
0: 7 மணிக்கு சைக்கிள்ல உட்காந்துருவேன்,
1: அப்புறம் வீடு.
0: அவ்வளவுதான்.
1: ஏண்டா, உன் பொண்டாட்டிட்ட உண்மையை சொல்லி தொலைச்சானடா?
0: சொல்லி புள்ளாண்டா, பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டானே ஏமாமைய மேல கேச போட்டான்னா
1: அட்டாயம் போடுவான். அது கரெக்ட். ஆமா,
0: நீ சொல்றத பார்த்தா நீயே சொல்லி கொடுப்ப போல இருக்க. ஆமா, நீ என்னமோ காலேஜ்ல பிரமாதமா படிக்கிறதா கேள்விப்பட்டன, இப்படிதான் பார்க்ல வந்து படுத்துட்டு படிக்கிறியா?
1: அது வேற மாதிரி எனக்குதாடா.
0: சரி, என்னன்னுதான் சொல்ல. சாயந்தரம் 5 மணி வரல ஃப்ரீ, சீட்டு அடுத்த வேணா நிறுத்திடறேன் சொல்லு.
1: எல்லாம் அப்புறம் சொல்றேன்ப்பா, உடனடியா இப்ப வேலை தேடி ஆகணும்.
0: என்னடா அது, அந்த நல்ல சமாச்சாரத்தை என்கிட்டயா சொல்ற? நானும் வேலைக்கு தாண்டாப்பா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன்.
1: ஏண்டா முயற்சியாவது பண்றியா?
0: பின்ன டேய், நேத்தி ஒரு இடத்துல வேலை இருக்குன்னு சொன்னான், உளுந்து அடிச்சு
1: ஓடுனேன்.
0: அங்க போற என்னடா படிச்சிருக்கிற, என்ன ஏது அடக்கமாகனா அப்படி பின்ன கேக்கணும். உனக்கு ஹாக்கி தெரியுமா, ஃபுட்பால் தெரியுமா, டென்னிஸ் தெரியுமா, கோல் ஜம்ப் தெரியுமா, ஹை ஜம்ப் தெரியுமாங்கிறான் குரங்கு பய. அடைச்சி போடான்ட்டு வந்துட்டேன்.
1: அந்த கம்பெனி அட்ரஸ் எனக்கு உள்ளடா, எனக்காக அந்த வேலை கிடைக்கும். நான் காலேஜ் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நிறைய பிரைஸ் வாங்கியிருக்கிறேன், அந்த வேலை எனக்கு கிடைக்கும்டா.
0: சரி, போறப்படு.

நேயர்களின் ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.

0: இந்த பூபதி எதுக்கு வித்தக்கார மாதிரி இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கு?
1: கொழுப்புடி கொழுப்பு, உடம்பு ஃபுல்லா கொழுப்பு. இரு கட்டபொம்மை கிட்ட சொல்லி ஃபுல்லா குறைச்சிடு.
2: ஏ பூபதி, ஏ பூபதி, ஹாய்
3: நா கூப்பிட்டீங்களா? நா
2: என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் சொல்றது எதையுமே கேட்க கூடாதுங்கற முடிவில பொள்ளாச்சில இருந்து பொட்டி கட்டி வந்திருக்கீங்க. நீங்க
3: என்னன்னா அது நீங்க சொல்லி நான் என்ன கேட்காம போயிட்டேன்? ஏன் இப்படி டென்ஷன் ஆவறீங்க?
2: என்னது பண்றேன் மலிமுடி, ஏன் டென்ஷன் ஆறேன்னு என்னைய கேக்குறீங்க? நீங்க என்னது என்னது
3: என்னன்னா இது கூட தெரியாது. செட்டிங்கனா ஜெட்டி ஜெட்டி
2: தெரியாதா? டேய் நீ எகத்தாலும் பேசாத பேசாத பலமுறை உன்னை கண்டிச்சிருக்கேன், கேட்க மாட்டேங்கிற. நீங்க இது அதுக்கு நடு வீட்டுல கொண்டாந்து போட்டிருக்க?
3: நான் வெளியே இடம் இல்லைங்கன்னா அதனால உள்ள கேக்க போட்டிருக்கேன்.
2: இடம் இல்லையா? ஏண்டா சேப்பாக்க செடிய மாதிரி இவ்வளவு பெரிய கிரவுண்ட் இருக்கு, அதுல முடிக்கான ஜட்டி போறதுக்கு உனக்கு இடம் இல்லையா? வீட்டுல வயசுக்கு வந்த பிள்ளை இருக்குன்னு தெரியுமா? அது முன்னால நெஞ்சு தெரியற மாதிரி பண்ணிடும், முட்டு தெரியற மாதிரி டவுசர் போறிய, அசிங்கமா உனக்கு.
3: போங்க, நான் இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த ஊதி ஊதி பெருசா கிடுங்க.
2: ஊதி பெருசாக்கலாம். நான் என்ன பலவன் யாவரியா? டேய் பலவன் யாவரியாடா? ஆமா நான் தெரியாம கேக்குறேன், எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? டேய் உன்ன தண்டா கேக்குறேன், டேய் இங்க பாரு உன்ன தண்டா, உன்ன தண்டா. டேய் முதல்ல அந்த கண்ணை சிமிட்டு நிப்பாட்டு, சிமிட்டு நிப்பாட்டுக்கிறா. என்ன முறைக்கிற? அட ஒரு மனுஷன் பேசிக்கிட்டு இருக்க, எதுக்குறப்ப கதை சாத்துற? நீ எதுக்கு சாத்துற? ஓஹோ பிரசிஜ், நான் உன்னை திட்டுறது வெளியே இருக்கவங்களுக்கு தெரியக்கூடாது. அந்த சொல்ற உள்ளவே எப்படி நடக்கணும்? அடங்கி கிடக்கிறமா இல்லையாடா? மறுபடியும் பாரு என்ன சுத்துற.
3: நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு, இதுல ஊழட்டுக்கிட்டு வர வருதா?
2: யார் நரி?
3: யாரு கத்துனது?
2: நான் தான் கத்துன.
3: அப்ப நீ தான் நரி? என் மூஞ்சேவா எங்க வாங்கினு கேட்டேன்.
2: எதுக்குங்க அதான் சர்வத்தையும் அடக்கிட்டீங்க, மறுபடியும் எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி எதுக்கு பெல்ட் எல்லாம் கழட்டிட்டு இருக்கீங்க?
3: இனிமே இந்த ஜட்டி காய போடுறது, அது
2: அது எங்க வேணாலும் காய போடுங்க, முடியலாம் தலையில போட்டு விடுங்க, வெளியே காய வச்சு உள்ள
3: கொண்டாந்துறேன். இந்த ஃபேனை போடுறது
2: முடிஞ்சா போடுங்க, நான் வந்து போட்டு விட்டு போறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க.
3: இது உனக்கு இல்லடா.
2: ஐயோ
3: போய் எனக்கு ஒரு சிகரெட் பாக்கெட் வாங்கிட்டு வா. கோல்ட் ஃபிளேக்கிங்.
2: அப்படியா?
3: ஏய்
2: என்னங்கய்யா,
3: நான் தம் அடிக்கிற விஷயம் வீட்டுக்கு யாருக்கா தெரிஞ்சது?
2: மறுபடியும் தூக்கி தொங்க விட்டுறீங்க,
3: தோலை உரிச்சு தொங்க
2: விட்டுருவா? எதுக்கே அதெல்லாம் போய்கிட்டு இங்க பாருங்க, நீங்க இழுக்கிற போக முத கொண்டு வெளியே போகாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன், போதுமா? அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்க நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ.

0: இருந்ததுனாலதான் நீ ஓகே சொன்ன. ஓகே
1: ரொம்ப லேட்டா அடிச்சா
2: இல்லைங்க வந்து ஒன் ஹவர் தான் ஆச்சு.
1: ஓகே ஹாய் சுத்தி, வாட்ஸ் யுவர் நேம்?
0: பூஜா.
3: எக்ஸ்கியூஸ் மீ, மீட்டேக்கு எவ்வளோ நோ?
1: என்ன சாப்பிடலாம்?
2: என்ன சாப்பிட்றா இவ? நல்லா இருக்கும் போல இருக்கேன்.
1: வில் ஹாவ் கோல்ட் காஃபி?
2: ஓகேங்க.
1: டூ கோல்ட் காஃபி.
3: ஓகே மேம், எனிதிங் எல்ஸ்?
0: வெனிலா ஐஸ்கிரீம்.
1: வெனிலா இஸ் போரிங். வில் ஹாவ் ஸ்ட்ராபெரி? டூ கோல்ட் காஃபி அண்ட் ஒன் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். ஓகே. மேக் இட் ஃபாஸ்ட். ஹா?
3: ஷூர் மேம்.
2: இவ்வளோ அழகாக இருக்கீங்க. நிறைய பேர் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்களே.
1: மொத்தம் 27 பேர். பட் நான் லவ் பண்ணது ரெண்டு பேரை தான். என்னோட ஃபர்ஸ்ட் லவ் ஸ்கூலில் தினேஷன் ஒரு பையன். ஸ்மார்ட்டாக இருப்பான், ரொம்ப நல்லா படிப்பான். ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தோம். அப்புறம் ஒரு நாள் ப்ரப்போஸ் பண்ணான். பட் ப்ளஸ் டூவில் ஒரு சின்ன ஈகோ ப்ராப்ளம், ஸோ வேண்டாம் டிசைட் பண்ணிட்டேன். அப்புறம் காலேஜ் ஃபைனல் இயரில் கார்த்திக், அவன் பேசிட்டு இருந்தான்னா நேரம் போறதே தெரியாது. நிறைய சுத்திருக்கோம் பட் லிமிட் கிராஸ் பண்ணல. ஒரு பீரியட்ல ஸ்டேட்டஸ், காஸ்ட் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல. ஸோ ஜெனியனா பேசி அவாய்ட் பண்ணிட்டேன். நீங்க?
2: நம்மளுக்கு எல்லாம் அப்படி ஒண்ணு இல்லைங்க.
1: சும்மா சொல்லாதீங்க, ஒரு பொண்ணு கூட லவ் பண்ணாம இருந்திருப்பீங்க.
2: சீரியஸா தாங்க?
1: உண்மையை சொல்லுங்க.
2: ஆக்சுவலா என் லைஃப்லயே ஒரு பொண்ணு இருந்தாங்க. நினைச்சேன்
1: ஏதோ
2: ஆர்டர் கேன்சல் பண்ணாங்கிறதுக்காகலாம் அந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்றது ரொம்ப தப்பு பாப்பு. தேங்க் யூ.
0: அவ கோவமா பேசினதுக்காக மட்டும் நான் அவளை ரிஜெக்ட் பண்ணல. மொத்தம் 4 பாயிண்ட்.
2: என்ன?
0: 1, லேட்டா வந்தா. ஒரு சாரி கேட்டல.
2: ஆமால.
0: 2, உனக்கு என்ன வேணும்னு கேட்ட அவளை விட்டு கோல் காஃபி அப்படி நான் ஆர்டர் பண்றா. நான் வெனிலா தானே கேட்டேன், அவ ஸ்ட்ராபெரி ஆர்டர் பண்றா.
2: என்ன பொண்ணுங்க மனசு?

0: தம்பி வரான்.
1: அது எப்படிங்க பாக்காமே சொல்றீங்க?
0: கெட்டு போன நார்த்தங்காஜி அடிய திறந்தா ஒரு நாத்தம் அடிக்குமே, அந்த நாத்தம் வந்தா உன் தம்பி வரான்னு அர்த்தம்.
1: ஏங்க இப்படி பொறாம போறீங்க? அவன் செண்டு போட்டிருக்காங்க.
0: அது என்ன சொந்த செண்டா? ஊர்ல உள்ளவன்டா ஓசு வாங்கின செண்டு, பண்ணி வாட தானே வரும்.
2: மாமா, செண்டு போடுற என்னைய உன் மேல குண்டு போட வச்சிடாத, நான் வாழ நினைக்கிறேன். ஏக்கா ஒரு 100 ரூபா
0: வாழ நினைக்கிறேன். ஏன்டா 100 ரூபா பிச்சை கேட்கணும்?
2: ஹலோ மாம்ஸ், எங்க அக்கா தான் கேக்குறேன், உண்ட கேக்கல.
0: அக்கா எங்கிட்ட தான் கேப்பா, நான் தான் குடுக்கணும்.
1: அப்ப குடுங்க.
0: முடியாது, உன் தருதல தம்பி தண்ணி அடிக்கலாம், உனக்கு தெரியுமா?
2: அதுக்கு தெரியாது, நீ வேணா வாங்கி.
0: நீ தண்ணி அடிக்கிற விஷயம் உனக்கு தெரியுமா கேட்ட அவளை கெடுத்துறாதா?
2: மாமா வெட்டித்தனமா பேசாத, 100 ரூபா தர முடியுமா? முடியாது.
0: முடியாது.
2: இப்படி வாக்கு தவறி உனக்கு அசிங்கமா இல்ல?
0: என்ன தர ராஜா ஜெய்ச்ச
2: எங்க அக்கால கட்டப்ப என்ன சொன்னா? உங்க அக்கால கரை பண்ணி குதினா உன்னை கடைசி வரைக்கும் வச்சு கஞ்சி ஊத்தி காசுடா சொல்லி இந்த பஞ்சோட பிஞ்சிருந்த ஆசை வளர்த்த நியாயம் வந்தாங்க. இன்னைக்கு பேச்ச மாத்திரம் நியாயமா? அது
0: நீ என்ன கட்டாலும் நான் தரமாட்டேன்.
2: அப்ப பழைய அக்கால திருப்பி கொடு.
0: என்னது பழைய அக்காவா?
2: ஆமா, தாலி கட்டும் போது ஃப்ரெஷ்ஷா இருந்தால அந்த அக்கால கொடு.
0: அது எப்படி இப்ப கொடுக்க முடியும்?
2: அப்ப 100 ரூபா கொடு.
0: 100 ரூபா இல்ல.
2: அப்படியா மாமு? அப்ப வாக்க போலாம்.
0: எங்க?
2: எங்க அம்மா வீட்டுக்கு.
0: எதுக்கு?
2: நீ இனிமே தனியா ஈர துணியோட பத்தா தான் உனக்கு அறிவு.
0: இந்தடா இந்தடா,
2: அது இத முதல்ல கொடுத்துக்கலாம்ல. ஈர துணியினால தான் சாகரிச்ச மாதிரி இருக்கு
0: உனக்கு. ஆமா.
2: ஆ 500 ரூபா.
0: ஏய்
2: எப்படி இருக்கடி என் தக்காளி?
3: போடா பெருச்சாளி
2: போடி. நீ இல்ல நான் காமாச்சி அப்படின்னா
0: நரிக்கிருவேங்க. என்ன
2: பண்றேன்?
0: நல்ல ஊரண பருப்ப ஆட்டுக்கல்ல போட்டு ஆட்டி அழகா அருமையா நசுக்காம விட்டா பாரு. அவனை சொல்லணும்.
2: எங்க அக்கால தானே கட்டிருக்கேன்.
0: அவனையும் சேர்த்தேன் சொல்றேன், சுண்ணாம்பு போய் வாங்கிட்டு வா. ஏய் என்ன வாங்கணும் கேட்டியா?
2: சுண்ணாம்பு பண்ணிடா.
0: சுண்ணாம்புன்னு திட்டினேன்.
2: சரி வேற என்ன வாங்கணும்?
0: என்ன வாங்கிட்டு வா போ. ஏய் என்ன என்ன
2: வேணும்?
0: என்ன வேணுமா?
2: என்ன
0: வேணுமா?
2: என்ன

முட்டி செத்து போச்சு. போக சொன்னா என்ன சரி போடா வேணா தப்பு நான் தான் பண்ண ஒத்துக்குன்னு அப்படினா வண்டி ஏத்த முன்ன ரெண்டு மணிக்குள்ள ஸ்டுடியோ வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணலாம் சொன்ன ஃப்ரெண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போலீஸ் என்ன புடிச்சிட்டான் ரெண்டு மணி நேரம் நிக்க வச்சு ஃபைன போட்டு என்ன ஆமா அறுத்துட்டான் அதனால லேட் ஆச்சு ப்ரோ ஓடி வந்ததால் வாங்குது மூச்சு ப்ரோ

0: ஓடியா ஓடியா ஓடியா ஓடியா ஓடியா வரம்பா வா வா வா வா சொல்லலங்கிற பேருக்கு ஒரு நல்ல சீட்டு எடுத்து போடுறீ.
1: ஆமாப்பா பாத்து நல்ல சீட்டா எடுக்க சொல்லுப்பா. என்ன மறுபடியும் துபாய்க்கே போலாமா இல்ல இந்த ஊர்ல இருந்து ஒரு ஓரஞ்சாரமா உட்காந்து தொழில் பண்ணலாமா, மொத்தத்துல இந்த ஊர்ல இருக்கலாமா வேணாமான்னு ஒரு வழியை காட்டி தொலை. ஏன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம கிட்டே ஒரு ராகுகால வந்து வம்புழுத்துக்கிட்டு இருக்கு. அப்படியே இந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ராகுகாலத்தை சமாளிக்க முடியுமான்னு கேட்டு சொல்லு.
0: உங்க பேர் ராசிக்கு பாரதி ராஜா வந்திருக்காரு.
1: என்னையாது கிளிச்சூச்சியம் பார்த்தா முருகன் வருவாரு, பிள்ளையார் வருவாரு, பாதாள காளி வரும், பத்திரகாளி வரும், பாரதி ராசா வந்திருக்காரு.
0: சாமி படம்லாம் ஓல்டு, இது கம்ப்யூட்டர் காலம், அதான் நாங்களா மாறிக்கிட்டோம்.
1: அப்படின்னா நீ கம்ப்யூட்டர் கிளீல கொண்டாந்து கோச்சுக்கிறாரையா? இத வச்சு என்ன சொல்ல போற?
0: கலைஞர் படம் வந்தா அரசியலுக்கு போவேன்னு சொல்ல போறேன், அசத் மேத்தா படம் வந்தா ஜெயிலுக்கு போவேன்னு சொல்ல போறேன்.
1: சரி எனக்கு என்ன சொல்ல போற?
0: பாரதி ராஜா படைய ஒண்ணுக்கு உதவாத கல்லையே நடிக்க வச்சிருக்காரு. நீ பெரிய நடிகனாக
2: போறேன். கேட்க மாட்டாங்க.
1: என்ன மாதிரி துபாய்க்கு போனமா, ஒரு மூணு வருஷம் இருந்தமா, அங்க இருந்து இங்க வந்தமா, செண்ட அடிச்சமா, செட்டில் ஆனமா, நாலு குட்டிய பார்த்து கண்ணடிச்சமான இல்லாம இன்னும் உங்க அப்ப ஈசாக்கு மாதிரியே
3: தெரியுது.
1: அதுக்கெல்லாம் ஒரு யோகா வேணும்டா மாப்பிள. அந்த ரோட அப்படியே உத்து பார்த்தோம்னா மூஞ்சி தெரியுதுடா மூஞ்சி. அப்படியே அங்கனக்குள்ளேயே சேவிங் பண்ணி தலைசீவி பவுடர் அடிச்சு விபதி பூசி பொட்டு வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதம் சோத்த ரோட்ல கொட்டி குழம்புகளை ஊத்தி குழச்சி அடிக்கலாம்டா.
4: அப்படியே வச்சா
1: அப்படி ஒரு ஊர் அது. இதெல்லாம் ஒரு ஊர்னு இங்க வந்து சைக்கிள்
4: என்னடா
1: பொசுக்கு மரியாதை பேசிக்கிட்ட? ஏன்னா இங்க வந்து நாலு சாய் சந்தை பாக்கணுமே, இந்த மண்ணை மாத்தணுமே பிரயாசப்பட்டு வந்தோம்னா கேவலமா பேசிக்கிட்ட ராஸ்கல்
4: மரியாதை
1: இவ்வளவு கோபக்காரன் நம்மளுக்கு தெரியாம போச்ச.
4: என்ன
1: கண்ட வருது? ஆஹா மேல வர வினைய வச்சிருக்கமே, இனிமேல இங்க நிக்க கூடாதா சாமி?
5: சதாமுசேன் இல்லங்க.
1: சதாமுசேனா எவன் சொன்னா? எங்க ஆத்தாளுக்கு பேர வைக்கல போப்பா.
5: தமிழ்நாட்டுக்குள்ள அந்த டிரெஸ் போடக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல.
1: தெரியாத

0: ஐயா நெருப்பு வைக்கிறேன். இப்ப நீ எதுக்கு நெருப்பு வச்ச? சிகரெட் எடுத்துட்டீங்களே. சிகரெட் நான் குடிக்க போறேன், நீ பத்த வைன்னு சொன்னேனா? பின்னையா நீ பத்த வச்ச? நீ ஏதோ தப்பு செய்துட்டே இல்ல, நீ காக்கா பிடிக்கிற, என்ன செய்த சொல்லு.
1: இல்லீங்க, இந்த வீட்டு உப்ப தின்னவனுங்க.
0: சோறு போடுறவெல்லாம் பொறுத்து இருக்க மாட்டேன், ஆனா உப்ப தின்னுட்டேன். உப்ப தின்னு உப்பு, நீ செய்த தப்பு
1: அதுதானே எனக்கும் தெரியல.
0: எனக்கு தெரியல, என்ன கேக்குறியா? பின்ன ஏன் உனக்கு வாய் உடறது? ஏன் உனக்கு இங்க டிக்கு டிக்கு நடிச்சுக்குது? கிடையாத்த முழுங்கனியா? இல்லையே. பின்ன ஏன் உனக்கு கைகாலாம் அப்படி உடறது? என்ன சமாச்சாரம்?
1: புல்லு வெட்டின.
0: டெய்லி வெட்டுறவன் தானே?
1: இன்னைக்கு அதிகமா வெட்டிட்டேன்.
0: ஏன் லிமிட்டுக்கு மீறி வெட்டுற? நீ சுடுதுல்ல
1: சுடுது
0: சாணம் இருக்குல்ல
1: இருக்கு.
0: என்ன உள்ளத சொல்லு
1: சொல்லு. அப்ப நான் உள்ளத சொல்லிடுறேன், என்ன பத்திரிக்கையில எழுத மாட்டீங்களா?
0: எழுதல சொல்லு.
1: நான் ஒண்ணுமே செய்யலீங்க.
0: ஏண்டா இதேடா பத்திரிக்கையில போடுவாங்க? ஏடா வெறும்பையில என் பத்திரிக்கை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்? இத மாதிரி போய் சொன்னா போலீஸ்ல இருந்து என்ன வரும் தெரியுமில்ல?
1: லாரி வரும்.
0: லாரி வரும். இவர் பெரிய அரசியல் கைதி. லாரி வரும், நாளைக்கு ரிசர்வ் போலீஸ் வருவாங்க. நாய் வரும். நாய் நாய் நாய் வந்து கழுத்தை புடிச்சு திரு திருவாக எடுத்துக்கிட்டு போவோம்.
1: எஜமா அந்த நாய் கிட்ட இந்த நாயை ஒப்படைக்காதீங்க, அதுக்கு நீங்க போடுங்க, நான் பொறுத்து.
0: நான் ஒண்ணும் போட வேணாம், நீ வாங்கிக்க வேணாம், நல்லபடியா வேலை செய்துகிட்டு இரு. என்னைக்கு எனக்கு சந்தேகம் உண்டாததோ உன்னை கூப்பிட்டு அனுப்புவேன், அங்க வந்து உள்ளத சொல்லி பண்ணும்.
1: ஐயா நான் ஒண்ணு செய்யல,
0: ஒத்துக்கணும்னா ஒத்துக்கணும்.
1: சரி
0: அவ்வளவுதான்.

0: ஏன் இப்படி செஞ்ச?
1: ஒரு ஆம்பளை இப்படியா தூங்குறது?
0: பேச்சுல ரூம்னா ஆயிரம் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக வந்து பொசுக்குன்னு உருவி விடுறதா?
1: அதுக்காக அரகுற டிரஸ் போட்டுக்கிட்டா தூங்குறது? வெக்கமா இல்ல? எருமை எருமை.
0: திறந்து பார்த்தது நீ, நான் வைக்க பண்ணும். நான் பரவாயில்ல, இந்த வேலையை நீ உள்ள போய் பண்ணிருந்தேன்னு வச்சுக்க. என்ன ஆயிருப்ப தெரியுமா?
1: என்ன ஆயிருக்கும்? போறேன் உள்ள.
0: போ போ, அம்மன கட்டியோட ஒருத்த குளிச்சுக்கிட்டு போ, பாத்துக்கு வா.
1: ஐயோ, நீங்க எல்லாம் ஆம்பளைங்களா?
0: சரி, நீ இப்படி ஆம்பளையா கேக்குறியா? இத நான் சும்மா விட மாட்டேன். இது என்னோட தன்மான பிரச்சனை. என்ன பண்ற?
1: சும்மா கத்தாத.
0: கத்தாம இதே மாதிரி நான் ஓ வீட்டுக்கு வந்து நீ பொத்தி தூங்கும்போது நான் உருவி நீ டவுசர் போட்டா என்ன ஆயிருக்கும்? அக்ரகாரமே சேர்த்து கும்பி அடிச்சிருக்க
1: மாட்டீங்க.
0: நினைச்சு பாக்க முடியுதா?
1: இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா இழுத்து வச்சு கட் பண்ணிடுவேன். அப்புறம் பேச நாக்கு இருக்காது.
0: நாக்கா? நான் என்னென்னமோ நினைச்சிட்டேன். அம்மா, ஆம்பளையா பிறக்க வேண்டிய பொண்ணு அக்ரகாரத்துல பொம்பளையா பிறந்து என் உசுர வாங்குறீங்க. என்ன மன்னிச்சுக்க தாயி.
1: தெரியுதுல்ல,
0: வாய் வாசப்படி வரைக்கும் போயிட்டு வருது. எனக்கே இந்த கதினா உள்ள இருக்கவனுக்கு என்ன கதியோ? நான் வர்றம்மா, அங்கேயும் போய் திறந்துடாத.

மஞ்சுரு கங்கை நதி உலகினில் துள்ளும் விதத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சள் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ.

0: ரொம்ப குஷியோ.
1: லவ் ஓகே ஆயிடுச்சுல?
0: உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு.
1: எப்படிரா?
0: தன்னுடைய லவ்வுக்காக ஒரு அப்பாவிய அடமானம் வச்சுட்டு போனமே, அடமானத்துக்கு இருந்தவன் என்னானு கொஞ்சமா நினைச்சு பாத்தியாரா? நினைச்சு பாக்கிறியா? எப்ப டேய் போற இடத்துல ஒரு பின்பக்க வாசல் இருந்தா அப்படியே புரிஞ்சு ஓடிடுறதா? அஞ்சு இஞ்சு உள்ள விட்டு இறக்கிட்டான்டா. சாரி,
1: ஐ அம் சாரி.
0: எதுக்கு முனையா?
2: நெஞ்சினில் நிறைந்தால் மூச்சி நிற்க.
1: என்ன?
0: பெஸ்ட் ஆஃப் லக்.
1: தேங்க் யூ.
0: தங்கச்சி கொஞ்சம் கடுங்காப்பி போடுமா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பார்த்தா டாப் கிளாஸா இருக்க, இப்படி லோ கிளாஸா நடந்துகிட்டு இருக்க, அசிங்கமா இல்ல உனக்கு?
3: என்னது
0: வேலுவ, நீ லவ் பண்றியா? ஆமா, இந்த விஷயம் உக்காலுக்கு தெரியுமா?
3: தெரியுமே. சரி, நீயும் லவ் பண்ணிக்கோ சொல்லிட்டா.
0: அடடா, வெக்கம் கெட்ட குடும்பமா இருக்கு, நான் என்ன பண்ணுவேன்? அம்மா, தங்கச்சி வா வா வா. விஷயம் தெரியுமா உனக்கு?
3: என்ன?
0: இவ உங்க அண்ணன் லவ் பண்றாளா?
3: அதான் தெரியுமா.
0: தெரியுமா? அப்ப உங்க அண்ணன் இவ அக்கால லவ் பண்றது?
3: ஓ, அதுவும் தெரியுமே.
0: என்ன எல்லாத்தையும் மேமேன்னு எங்க வேலு?
4: என்னடா என் கரைச்சல்?
0: கரைச்சல் பண்றது நீங்க, நான் கரைச்சல் பண்றேன்றியா? ஒரு மனுஷனுக்கு ரெண்டு பென்சில் இருக்கலாம், ரெண்டு பேனா இருக்கலாம், ரெண்டு சைக்கிள் இருக்கலாம், ஆனா ரெண்டு காதலி எவனாச்சும் வச்சுக்கலாம்? அதுக்கெல்லாம் ஒரு அல்சர் வேணா?
4: அல்சரா?
0: புரியல. கலாச்சாரம்.
4: அது பேர் கல்ச்சர்.
0: அது வேணா? அது இருக்கணும். அது இருந்தா தான் மனுஷன்.
4: ப்ரோசீட் ப்ரோசீட்.
0: புரட்சி தலைவரா?
4: அதெல்லாம் உனக்கு புரியாது.
0: மாமா அக்கா காரி, நீ இங்கே தான் தெரியுறியா? அதுக்குள்ள இருந்து உன் தங்கச்சி இங்க தூட்டு விட்டாளா? என்னமா வேலுவ உன் தங்கச்சி லவ் பண்றானா? நீ சரிட்டியாம
3: ஏதோ சின்ன பொண்ணு ஆசைப்படுறா. என்ன பண்றது?
0: ஆசைப்பட்டா பாப்கார்ன் வாங்கி கொடு, பலூன் வாங்கி கொடு. லவ்வையா விட்டு தருவாங்க?
3: நான் இங்க விட்டு கொடுத்த? நானும் தானே லவ் பண்றேன்.
0: வேலு நல்லா கேடு, எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அது இல்லாத உன்ட்ட ஒர்க் பண்ண நான் தயாரா? நான் இன்னியோட விளைவிக்கிறேன், வர்றேன்.
4: கூப்பிடல
0: அக்கா தங்கச்சி ரெண்டு பேரையும் கவித்திட்டாங்க.
4: ஏய், அது கம்பெனி சைக்கிள்.
0: மாட்டம்ல நாகரிகம் தெரிஞ்சவங்க. நாண்டுகிட்டு செத்தாலும் சாவம தவிர நாயம் கிடைக்காததால் நாதாரி ஆனாலும் ஒதுங்க மாட்டோம். எங்களுக்கு வேற இடத்துல வேலையா கிடைக்காது? போவானா? ஏன் ஜெருப்பு?
4: போ போ, வாயில ஒண்ணு கால ஒண்ணு போட்டு போ.
3: அண்ணா
4: அடவ எங்கம்மா போறேன்?

0: बना लिया।
1: முடிச்சிடலாமா?

0: தனியா போய் கேட்டா அது தகராறு, தண்ணியோட போய் கேட்டா அது வரலாறு. வரலாறு நான் இடம்
1: பிடிக்கிறேன்.
0: அசிங்கப்படுத்தாத முழங்கால் சத்தம் தான் கருஞ்சிருத்த. எப்பயுமே கன் மாதிரி நிப்போம். எப்படி நிப்போம்
2: கன் மாதிரி நிப்போம்?
0: எங்க போயிட்டு வர்ற?
2: மொட்டை கூட பழனி மலைக்கு போயிட்டு
0: போட்டியா? இல்லையா?
2: போடலீங்க.
0: அப்ப இது என்ன
2: போட்ட போட்ட போட?
0: எப்படி உழங்க? கோயிலுக்கு போனமா ஊருக்கு புறப்பட்டமான்னு இருக்கணும். அடுத்தவனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணப்படாது.
2: சரிங்க.
3: டிக்கெட் டிக்கெட் டிக்கெட்
1: நிக்கிறாள். எங்க அண்ணன் போய் கேளு.
3: யார் உங்க அண்ணன்?
1: அந்த கம்பிய பிடிக்காம நிக்கிறாரு, அவர்தான் எங்க அண்ணன்.
3: யோ சோப் சட்டை, இந்த ரோஸ் பண்ணி டிக்கெட் எடுக்கிறியா?
0: இங்க வந்தா எடுப்போம்.
3: ஏன் நீ இங்க வரமாட்டியா?
0: நாங்க எப்பயுமே ரிபல்ஸ்ல போய் பழக்கமே கிடையாது.
3: யோ உங்க அண்ணன் என்ன பஸ்ல என்ன கம்பிய பிடிக்க மாட்டாரோ?
1: இந்த பஸ்ல மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எந்த பஸ்ல ஏறினா கூட கம்பிய பிடிக்க மாட்டாரு. இவ்வளவு ஏன் அரபாடுல ஏறினா கூட ஆணை அடிச்ச மாதிரி நடுவுல நின்று எதையும் பிடிக்காம வருவாரு எங்க அண்ணன்.
3: ஓஹோ அப்படியா? இப்ப பாரு.
0: ஒண்ணு ஆகலையோ? என்னையா வண்டி ஓட்டுற? சொல்லிட்டு பிரேக் போடுறல. இப்ப யாருக்கு நட்டம்? உன் கண்ணாடி தான் உடஞ்சு போச்சு. வண்டி ஓடுறானா? வண்டி டேய் அவன் யாரா உள்ள கை தட்டினவன்? நான் என்ன சர்க்கஸா கட்டினேன்?

0: சார்.
1: ஐயோ வாங்க வாங்க, சாப்பிட வந்தீங்களா?
0: ஆமாங்க, ஹோட்டல் தானே?
1: ஹோட்டல் தாங்க, உட்காருங்க.
0: சரிங்க சார். ஆமா, நீங்க யாருயா?
1: ஓனர். ஓனர்.
0: ஓனரா? ரொம்ப கிளையா இருக்கீங்க.
2: வாங்க வாங்க
0: வாங்க வாங்க.
2: வணக்கம் சார்.
0: ஒரே ஒரு ஊத்து பண்ணுங்க, ஒரு நிமிஷத்துக்க முடிச்ச கேட்டு போங்க.
2: சொல்லுங்க
0: என்ன பண்றீங்க. ஒரு சம்பு தண்ணி எடுத்துக்கங்க, அத தோசைக்கல்ல ஊத்தி அதுக்குன்னு வழக்கமா ஒரு விளக்கமா வச்சிருப்பீங்க, அத அடிப்பக்கமா திருப்பி
2: சரிங்க.
0: வரட்டு வரட்டு வரட்டுன்னு ஒரு நாலு இழுப்பு இழுத்து
2: சரிங்க,
0: நல்லா கழுவி விட்டுருங்க
2: சரிங்க.
0: ஒரு கிண்ணு நிறைய மாவு எடுத்து, பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம
2: சரிங்க,
0: பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி நாலஞ்சு வெங்காயத்தை போட்டு ஒரு நீளமான கேரட் அதையும் ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து
2: சரிங்க,
0: அதுல 6 கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு
2: சரிங்க,
0: 10 கரண்டி நெய்ய தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேலாப்புல விளாவி விட்டு
2: சரிங்க,
0: இட்லி பொடி இருக்கு பாத்தீங்களா, அத அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அதை மேலாப்புல பரபர பரபரன்னு அப்படியே பேய விட்டு
2: சரிங்க,
0: பொத்துனாப்புல அப்படி ஒரு பரத்து, இப்படி ஒரு பரத்து, அப்படி பரத்தி விட்டு அப்படியே ரெட்டி கலர்ல முருக முருக முருக முருக விட்டு அழக மடிச்சு கம கம கமன்னு ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க
2: சரிங்க.
3: அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம்.
0: அரை மணி நேரம் கதையா சொல்லிருக்கேன், அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்க ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே. வரட்டும்,
3: என்ன ஊத்தப்பம் என்ன வேணும்?
0: வேற ஒண்ணு வேணாம், இதோட சவகாசம் போது ஆள விடு.
2: ஒரே ஒரு ஊத்தப்பம் போதுமா?
0: போதும்டா.
3: அண்ணனுக்கு ஒரே ஒரு ஊத்தப்பம் 50 ரூபாய் இல்ல போறே.
0: என்னடா ஒரு ஊத்தப்பம் 50 ரூபாயா? என்னடா அநியாயமா இருக்கு.
2: இல்லன்னு கேரட் நெய் மிளகா பொடி
0: அதத்தான் நீ சொல்லவே இல்லையடா.
3: நான் சொல்லுனாலும் நீங்க சொல்லுது மாஸ்டர் கேட்டிருக்கும்ல.
0: அங்கனா எப்படி இங்க இருந்து அங்க கேக்கு?
2: டேபிளுக்கு அடியில மைக் வச்சிருக்கோம்ல.
0: மைக்கா? யார்த்த புழுகுற? எனக்கு ஊத்தப்பம் வேணாம், போடா. கேன்சல்றான்.
3: கேன்சல் ஊத்தப்பத்துக்கு ஒரு 50 ரூபாய் சேர்த்து பில்ல போறே.
0: என்னடா நடக்குது இங்க?
3: என்ன என்ன நொண்ணு? எங்க வீட்டுல பொண்டாட்டி மாதிரி சரியா சமைச்சு போறாங்கன்னு நான் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் கோட்ல வச்சு சமைச்சு சாப்பிட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருந்தோம். நீ வந்து தூக்கத்தை கடத்தாக்கி பில்லு போறாம என்ன பண்ணுவாங்களா? புடி பில்லு
0: அப்புறம் உள்ள வரப்ப வாங்க வாங்க கூப்பிட்டு
3: வந்தவங்கள வரவே நட சொல்லுவாங்க. கரண்ட் பில்லு கட்ட காசு வரும்ல, அதான் வாங்க வாங்க. என்ன
0: டேய் ஹோட்டல் தானடா அது?
3: என்ன ஹோட்டலாவா? நீ வெளியில படிச்சு பாக்கல? யாருமே உள்ள வரக்கூடாதுதான். துபாகூர் ஹோட்டல் பேரை வச்சு உள்ள படுத்து கிடந்தோம். இன்னும் யாரையா உள்ள வரச்சு? வெளியே போய் படிச்சு பாத்து. இப்போ
0: துபாகூரா?
3: என்ன

0: என்னப்பா என்ன விஷயம்?
1: எல்லாம் இதோ அண்ணனுடைய கல்யாண விஷயமா தான் அங்கிள்.
0: துறைக்கு கல்யாணத்துக்கு அதுக்குள்ள என்ன அவசரம்?
2: பாத்தியா தேங்காய் பூத்தால எனக்கு திமுற.
3: அங்கிள், எப்ப அங்கிள் கல்யாண சாப்பாடு போட போறீங்க?
0: 2 வருஷம் போட்டோம்டா கல்யாண சாப்பாடு போடுறேன்.
1: அங்கிள், கல்யாண பேச்சு பேசிட்டு இருக்கும்போது அண்ணனுக்கு 2 முடி நரைச்சு போச்சு. 2 வருஷம் கழிச்சு கல்யாண சோறு போட முடியாது. உங்க 2 பேரும் காரியம் பண்ணிட்டு காக்காக்கு தான் சோறு போட முடியும். அதனால இன்னைக்கே போறோம், அண்ணனுக்கு பொண்ணு பாக்குறோம், கல்யாணம் பேசி முடிக்கிறோம்.
0: செல்லத்துக்கு வெக்கத்தை பாத்தியா?
1: அத பாக்க முடியாம திரும்பி உட்காந்துட்டு என்னடா வித்த கட்டுற மாதிரி பாருப்பானா? ஐயோ என்ன ஒரு வெக்கம். ஐயோ,
3: டபுள் டக்கர் நாரா என்ன ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு 2 பொண்ணு கட்டினா அண்ணன் தம்பிக்கு தான் கட்டி கொடுப்பான்னு அடம் பிடிக்கிறான்.
1: அங்கிள், பெரிய பொண்ணு அண்ணனுக்கும் சின்ன பொண்ணு நம்ம பவருக்கும் பேசி முடிச்சுட்டா உங்க ப்ராப்ளம் எங்க ப்ராப்ளம் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும்.
0: அப்படியா சொல்றேன்?
1: ஆமா அங்கிள், ஒண்ணு மட்டும் சொல்றேன், நல்லா கேட்டுங்க. குழால தண்ணி வரும்போது குடத்தை வைக்கிறதா புத்திசாலிதானோ, குடத்தை வச்சிருங்க சொல்லிட்டேன்.
0: ஏண்டா பேச்சு முடிச்சலாமா? என்னடா வெக்கப்படுறேன், ஏதாவது லவ் பண்ணி தொலைச்சிட்டே என்ன சொல்லடா டாடி கிட்ட.
4: உனக்கு புடிச்சிருந்ததுன்னா ஓகேப்பா.
0: அப்படி சொல்ற என் சிங்கக்குட்டி, நாளைக்கே பொண்ணு வீட்டுக்கு போறோம். பெரிய பொண்ணு பெரியவனுக்கு,
1: சூப்பர்,
0: சின்ன பொண்ணு சின்னவனுக்கு. பேச்சு முடிச்சிடலாம்.
5: ஃபண்டாஸ்டிக், சபாஸ்,
0: வாடா செல்லமே,
5: அவுசம்,
0: பெத்த சிங்கமே, வாடா,
5: மாவுலஸ், சபாஸ்.
1: ஏய் சபாஸ், படிக்கட்டு முடிஞ்சு 10 நிமிஷம் ஆகுது, நார்மலா நடந்து வா.
5: டேய் கேக்கே வெண்ணா இந்திரா,
1: ஏய்
0: கண்ணாடி போச்சுடா, கண்ணு தெரிய மாட்டேங்குதுடா.

ஜூனியர் ஜூனியர் ஜூனியர் ஜூனியர் இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்?

0: வாங்க வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கேடா.
1: நல்லா இருக்கேன்.
0: அர்ச்சனை யாரு பேருக்கு பண்றது?
1: சுவாமி பேருக்கே பண்ணுங்க.
0: நான் சொன்னேன் போங்க, முதல்ல உங்க பேருக்கு அப்ப சாமி பேருக்கு பண்ணுவோம். வாங்க வாங்க. நமஸ்காரம் நமஸ்காரம். உங்களை போல உள்ள பெரியவாளெல்லாம் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு நாங்க பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும், பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும். ஆமா, அர்ச்சனை யாரு பேருக்கு?
2: கோயில் இருக்கிற அத்தனை பேருக்கு பண்ணு.
0: ஆஹா, வேஷ பண்ணிவிடுற.
2: இதை வாங்க, அத வாங்க, ஆடாம போ.
3: பெரிய மல்டிமில்லியனர் மம்மி.
4: நாம பஞ்சத்துக்கு பணக்காரமா? அந்த ஆளு பரம்பரை பணக்காரன், உலகத்திலேயே முதல் பணக்கார புரூனே சுல்தான். இந்த ஆள் ரெண்டாவதோ மூணாவதோ அந்த ரேஞ்சுக்கு பேசிக்கிறாங்க. ஒரு 500 ரூபா
1: வண்டி எடுங்க.
2: அட போயாச்சு. ஸ்டாப் எல்லா ரிட்டர்ன். குண்டா குடே குடே குடே குடே.
5: கார்பரேஷன்லயே 30 ரூபா தர்றாங்கடா நாயே.
2: குண்டா, 50 ரூபாய்க்கு மேல தள்ளி காசு கொடுக்க மாட்டேன். ஏய் குடே குடே குடே.

0: பேசுறேன்.
1: ஆமா,
0: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய் ஹாய். என்ன கடை அசிங்கமா லோக்கல் பேப்பர் வாங்கி வச்சு படிச்சுட்டு இருக்கீங்க? ஒரு இங்கிலீஷ் பேப்பர் அது இதுன்னு வாங்கி போட்டா ஆவாதா?
1: ஐயா, இங்கிலீஷ் பேப்பர் தான் படிப்பீங்களோ?
0: படிக்கிறதுக்கு வேண்டாம், இங்கிலீஷ் பேப்பர் கேட்டான். எடைக்கு போட்டா அதுலதான் அமௌண்ட் ஜாஸ்தி.
2: சரியா சொன்னீங்க.
0: மேட்ச் பாக்ஸ் பிளீஸ். உன்னை தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்.
2: ஆமா.
0: என்னடா இதை மட்டும் கொடுக்குற? சிகரெட்டை எவன் கொடுப்பான்?
3: நான் கொடுக்குறேன்.
0: தேங்க்யூ. உன்ன அடிக்கடி பாக்குறேன்.
2: வீட்ல இருந்து வரும்போது வெறும் வாய் மட்டும் தான் எடுத்து வருவீங்களா?
0: எஸ் அதையும் நான் கடன் தரேனே. இந்த வாயில எவன்டா கிடைக்கப்பா? திறந்து போட்ட ட்ரைனேஜ் மாதிரி இருக்கு, அதுல டீயை வாங்கி ஊத்து.
4: ராடுகள் சங்க தலைவன் விக்கியை பிடிக்க தனி போலீஸ் படை, போலீஸ் கமிஷனர் அறிக்கை. மாட்டினடி நீயே.
0: பிடிச்சிருவாங்களா? என்ன பிடிக்க முடியுமா? யாரு நானு? நானே சரண்டர் ஆயிடுறேன்.

0: என்ன சொல்ல வரேன்னா?
1: நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். I love you தானே?
0: இல்லையே.
1: இல்லையா? வேற என்ன சொல்ல வந்தீங்க?
0: நான் சொல்ல வந்தது இருக்கட்டும்ங்க. நான் இல்லவே தான் சொல்ல வந்தேன். உங்ககிட்ட யார் சொன்னது?
1: இல்லனா விட்டுங்க.
0: அத எப்படிங்க விட முடியும்? உங்களோட கொஞ்சம் தனியா பேசணும் கூப்பிட்டேன். அது என்னன்னு சொல்றதுக்குள்ள அது I love you தான் நீங்களே அப்படி நினைச்சுக்கலாம்.
1: இது பாருங்க, வீணா ஆர்கியுமெண்ட் எதுக்கு? சொல்ல வந்ததை சொல்லுங்க, இல்ல நான் போறேன்.
0: சொல்ல வந்ததுதான் சொல்ல முடியல. அப்படி பண்றீங்களே,
1: என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ்.
0: நான் உங்களை போட மாட்டேன். எனக்கு ரீசன் தெரிஞ்சாவணும். எதை வச்சு நான் I love you தான் சொல்ல வந்தேன்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க. டெல் மீ, ஹவ் could you think I was going to say I love you?
1: ஓகே. நீங்க என்ன பார்த்து அடிக்கடி சிரிச்சிங்களா இல்லையா?
0: ஆமா, ரோட்ல நடந்து போற பொண்ணு தனியா பேஸ்ட் பண்ண யாருக்கு தான் சிரிப்பு வரது?
1: ஓகே. என் கம்ப்யூட்டர் புக்ல டென்ஷன் வேண்டாம்னு எழுதி வச்சது நீங்க தானே?
0: ஆமா, நான் தான். நான் என்ன I love you னா எழுதி வச்சேன், டென்ஷன் வேண்டாம் எழுதி வச்சேன். I love you எங்க இருக்கு, டென்ஷன் எங்க இருக்கு, அதுக்கு எதுக்கு எனக்கு சம்பந்தம்?
1: நீங்களும் என்ன மாதிரி காதுல வாக்மேன் வாட்டிட்டு.
0: ஹலோ, வாக்மேன்ங்கிறது உங்களுக்கு மட்டும் கண்டுபிடிக்கப்படல, மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம சாங்ஸ் கேட்டு என்ஜாய் பண்றதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். தெரிஞ்சுக்கங்க.
1: என்ன என் கூட ஃபைட் பண்ணணும்னு வந்திருக்கீங்களா?
0: யாரு? நான் ஃபைட் பண்றேனா?
1: இது பாருங்க, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட வந்து உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு கூட்டிட்டு போய் இப்படி தான்
0: சொன்னாங்க. எப்படி?
1: I love you.
0: அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க?
1: அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம்.
0: ஏங்க, உங்க மனசு உங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ரொம்ப அழகுனா சரி, உங்க மனசு உங்களை பத்தி எப்படி வேணாலும் நினைச்சுங்க. என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா ரோட்ல போற வர பொண்ணுங்க பார்த்து I love you I love you சொல்ற லோஃபர் மாதிரி தெரியுதா? I'm not that kind.
1: Then what kind are you?
0: டேய், எங்க ஓடாதீங்க. நீங்க மேல மேட்டர்.
2: நீ
0: டேய், நீ விக்கி தானே?
2: நீ சிவா இல்லன்னு மட்டும் சொல்லிடாதடா.
0: டேய், நான் சிவா தான்டா.
2: சிவா மை ஃப்ரெண்ட். யார் இந்த பையன்? ஓ, பொண்ணு.
0: எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து? என்னடா ஆள் அம்ஜத்க மாதிரி இருப்ப, இப்ப எப்படி
2: ஆயிட்டேன்? என்னடா பண்றது, நாலு குழந்தைகள் ஆயி போச்சு, அப்புறமா ஒரு கல்யாணம் வேற பண்ணிக்கிட்டேன், குடும்ப பெருத்து போச்சு, நான் வத்திட்டேன். ஆமா ராஜா, டேய் நீ எப்படா இருக்க? உனக்கு எத்தனை குழந்தைகடா?
0: எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல.
2: என்னது, உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா? நீயும் சோனாவும் லவ் பண்ண ஸ்பீடுக்கு ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகி நேரம் பத்து குழந்தைய பிறந்திருக்கணும். மேடா பத்து அவங்க கேட்டுட்டாங்களே. சரி, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா?
0: இது வரைக்கும் கரெக்டா தான் பேசிட்டு இருக்க.
2: எப்படிடா, என்னடா ஆச்சு?
0: சோனா போயிட்டா.
2: போ சோ, கேக்குற என்னாலயே தாங்க முடியலையே. நீ எப்படிடா? இந்த பாரு, ஈவினிங் 6 o'clock நம்ம மீட் பண்றோம். இந்த இது என்னுடைய பால் கார்டு, இது என்னுடைய விசிட்டிங் கார்டு. டிரைவிங்ல உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீ கட்டாயம் வந்தோம்னா பல மீட்டர்ல பேசணும்டா. சிஸ்டர் நான் வரேன். ஏப்பா, ஹோட்டல் சோழாவுக்கு இப்படி போனா போலாமா?
0: போலாம்.
2: எனக்கு அங்க வேலை இல்லை, நான் இப்படியே போறேன்.

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட சுட கிடக்கிற இட்டி தடவென தடவென அதிர்கிற ரயில் அடி கட கட கட.

0: ஏயா, உங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரா?
1: ஏய், அத பத்தி ஏப்ல நீ கவலைப்படுற? அந்த கல்யாணம் சம்மதிக்காட்டி போறான். மதுரை வேற பொம்மைய தூக்கிட்டு போன மாதிரி உன்னை அலேக்கா 100 குலம் எடுத்துட்டு போய் கல்யாணம் பண்ண
2: மாட்டேன்.
1: யார் சொன்னா?
2: ராஜா சொல்றான்.
1: எந்த நாட்டுக்கு
2: சொல்லட்டுமா?
1: வேணப்பா,
2: துண்டு தோள்லதான் இருக்குமா?
1: எவன் சொன்னா? எங்க வேணாலும் இருக்கலாமே.
2: என்ன பிரச்சனை இப்போ?
1: என்ன பிரச்சனைப்பா? என்ன நான் அந்த பொண்ணை தூக்கி போய் தாலி கிட்ட போறேன் சொன்னேன், நீ அதை எதை வச்சு போயிங்கிற?
2: உன்னால முடியுமா அது?
1: ஏன் முடியாது? ஆம்பளப்பா நானு.
2: ஒரு டெஸ்ட் பண்ணுவோமா?
1: எது ஆம்பளங்கிறது?
2: ஏய்
1: சரி சொல் சொல் சொல் சொல் சொல்
2: சொல் மறைக்காத. நீ என்ன வெயிட்டுமா?
0: ஒரு 50 கிலோ இருப்பேங்க.
2: இல்ல புடவை இந்த கையில கால்லாம் போட்டுக்கலாம் சேர்த்தனே.
0: ஆமாங்க.
2: நீ என்னையா வெயிட்?
1: 40
2: ரெண்டு போச்சுன்னா 38 கிலோ எடையுள்ள நீ 50 கிலோ எடையுள்ள அந்த பொண்ணை தூக்க முடியுமா? முதல்ல நீ ஒன்ன தூக்க முடியுமா? ரொம்ப உயரம் கூட வேணாதோ, இந்த அளவுக்கு உயரம் தூக்க முடியுமா?
1: என்ன நானே தூக்க? என்ன
2: நீ சொல்லுமா?
0: முதல்ல அவர் சொன்னது செய்யா.
2: செய்யா தூக்க. முடியல, உன்னையே உன்னால தூக்க முடியல. நீ இப்படி அந்த பொண்ணை தூக்குவ? போய் தானே ஏமா, இப்படி ஒரு சோனகிரி நம்ப வந்திருக்கிய, உன் வாழ்க்கை
0: என்ன வருது?
2: பாவி மனுஷா,
0: பாவி மனுஷா.
2: அறிவு கட்ட முண்டம்,
0: அறிவு கட்ட முண்டம்.
1: அட எடுத்துமா, தின்னா அந்த பொண்ணை தானா திட்டிட்டு போறோம். இடையில எடுத்து குடுக்கற வேலை வச்சுக்கலாம்.
2: தண்ணியா திட்டுமா?
0: அட பாவி, என்ன ஏமாத்த பாத்தியே. ஏ பாரு, என்னைக்கு உன்னை நீயே தூக்கி காட்டுறியோ அன்னைக்குதான் உனக்கும் எனக்கும் கல்யாணம். போய்
1: அந்த சொல்றான். இந்த அவனுக்கு இதே வேலை இல்லையா?

0: நிப்பாட்டு நிப்பாட்டு, என்ன பஸ் ஸ்டாண்டா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்க? இப்ப தம்பி, ஒரு பையன் கொண்டாந்து உள்ள வை, வா இறங்கு.
1: யோ, அதெல்லாம் கூலி கால் வச்சு தூக்கிட்டு போய முதல்ல ஆட்டோல வந்த காசை கொடு.
0: சரி, மீட்டர் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லு.
1: யோ, அங்க வச்சு என்னையா சொன்னேன்? ஆட்டோல ஏறும்போது என்னையா சொன்னேன்? மீட்டர் கிடையாது, குத்து மதிப்பா 20 ரூபா கொடுன்னு சொன்ன. இல்ல, இங்க வந்து அறிவு கட்டணமா பேசிக்கிட்டு இருக்க. நீ சோறு திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியா? நீ
0: என்ன சொன்ன?
1: தேங்காயால ஓ மூஞ்சியா சதுர்க்க ஆக்கல. கோயம்பேடு பக்கமா உன் குடல உருகி கழுத்துல மாலையா போடுறேன். என்ன யாரு நினைச்ச?
0: நான் கோயம்பேடு மார்க்கெட் வந்தா பூபதி கொஞ்சம் என்னண்ணா கூப்பிட்டீங்களா? இந்த பையன் உள்ள கொண்டு வை.
2: நானா?
0: கேவலம் 3000 சம்பளம் வாங்குற நானே கோயம்பேடு மார்க்கெட்டு போய் நாயா அலைஞ்சு காயிற வேண்டி வந்திருக்கேன். நீ ஒரு வேளை செய்யாம 3 நேரம் நல்லா மூக்கு பிடிக்க தின்னுபிட்டு நானா நீ ஆக்குற?
2: இப்ப என்ன கொண்டு போய் உள்ள வைக்கணும் அவ்வளவுதானே?
0: ஆமா,
2: அது முதல்ல சொல்லுவேன். இப்படி எமோஷனல் ஆகுறீங்க.
0: அப்ப நான் இதுக்கு முன்னால என்ன சொன்னேன்? சொன்ன வச்சு அதை நான் பாத்துக்கிறேன். எடு.
2: என்னமோ தெரியலண்ணே, இப்பெல்லாம் வர வரன்னு ரொம்ப கத்துறீங்கண்ணே.
0: ஒரு நிமிஷம், அந்த பையன் என்ன கொடுத்து தேங்காய் நீ கொண்டா?
2: எதுக்குண்ணே?
0: நான் கொண்டு வரேன்.
2: இவ்வளவு தூரம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, நானே கொண்டு போயிடறேன்.
0: அந்த கொஞ்சம் தூரம் நான் கொண்டு வரேன்.
2: எதுக்குண்ணே?
0: சொல்ல சரியா இல்ல, நீங்க என்ன கூட கூட பேசிக்கிட்டு
2: இருக்கீங்க? சரிண்ணே சரிண்ணே.
3: பொம்மா,
0: அம்மாடி,
3: நீ எதுக்கு ஒருத்தனா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? யாரையாவது ஹெல்ப் கூப்பிட்டுக்கலாம்ல?
0: நம்ம பிரியா கல்யாணத்துக்கு நான் கஷ்டப்படாம வேற யாருமா கஷ்டப்படுவா?
3: ஏன், அவுட் ஹவுஸ்ல இருக்கிற பூபதியை கூப்பிட்டுக்க வேண்டியதானே?
0: யாரு, நம்ம பொள்ளாச்சி தம்பிங்களாமா? அவர் என்ன ஹெல்ப் பண்றாருன்னு நீங்களே பாருங்க. பாத்துக்கங்கம்மா, பூச்சிக்கு வாங்கின தேங்காய பவுலிங் போட்டுக்கிட்டே வர்றாரு. மனசுக்குள்ள சச்சின் நினப்பு. பவுலிங் போட்ட போதும், தேங்காய் கொடு.
2: என்னன்னு நீங்க முதல்ல அதை வாங்கிட்டு இதை கொடுத்தீங்க, அப்புறம் இதை வாங்கிட்டு அதை கொடுத்தீங்க. பெரியவங்களா இருக்கும்போது ஏன் அந்த மாதிரி பண்றீங்க? ஆச்சரியமா இருக்குல்ல.
0: என்ன மிரட்டுற? ஏய், போட்டு குடுத்துருவியா? குழந்தையில இருந்து சர்வீஸ் நானு பிச்சு புடி மிச்சு உன்னைய உண்டாதாங்க. சிக்குவில அப்ப வச்சுக்கிறேன் உன்னைய.

மப்பிள் அப்படிதான்டா கேக்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: என்னங்க இவங்க கிட்ட உட்கார்ந்து என்ன பாத்துட்டு இருக்கீங்க?
1: சுகிசி இவன் பேசிக்கிட்டு இருந்தார்.
0: உண்மையை சொல்லுங்க.
1: எஃப்டிவில பொண்ணுகள்லாம் வரிசையா வந்துகிட்டு இருந்துச்சுங்க.
0: ரொம்ப அவசியம். இந்தாங்க.
1: என்ன எனக்கு நீ 100 ரூபா கொடுக்குற?
0: இன்னைக்கு எங்க அப்பா ரிட்டையர் ஆறாரு.
1: அப்பாடா ரிட்டையர்ட் ஆயிட்டாரா? இனிமேலாவது வேலை செய்யற ஒரு இளைஞனுக்கு அந்த வேலை கிடைக்கட்டும்.
0: பிரச்சனை வேண்டாம், முதல்ல போய் ஒரு நல்ல ரோஜா மாலையா வாங்கிட்டு வாங்க. ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் போய் அப்பாவை பாத்துட்டு வந்துடலாம்.
1: எதுக்கு எதுக்கு?
0: என்ன பண்றது, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படியேதான் சாக்கு சொல்லிதான் வீட்டுக்கு போக வேண்டியதா இருக்கு.
2: சரி சரி, ஃபீல் பண்ணாத. ஒரு குழந்தை பிறந்தா கூட தான் பிரிஞ்சிருக்கிற சொந்தம் எல்லாம் சேர்ந்துரும்னு சொல்லுவாங்க.
0: இது கூட குறைச்சல இல்ல, போய் மாலை வாங்கிட்டு வாங்க போங்க.
1: 5 நிமிஷத்துல வந்துடுறேன், மாலையை போட்டுற வேண்டியதான். 100 ரூபாய் கிடைச்சிருக்கு, இத போய் மாலை வாங்கி வேஸ்ட் பண்ணணுமா? வேண்டாம், ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு மாலையை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
2: டேய் நிறுத்துடா நிறுத்துடா நிறுத்துடா, பெரிய மனுஷன் செத்து இருக்கான், ஆடாம போனீங்கன்னா அந்த ஆள் கட்ட வேகாதடா, குத்துக்கடா. ஐயோ எப்படி வாழ்ந்தவர் இப்படி போறாரு, அவரு மேல இப்படி வெயிட்ட போடாதீங்கடா, பூ போற எடுத்துட்டு போங்கடா போங்க போங்கடா போங்க.
0: இப்பதான் உருப்படியா ஒரு காரியம் செஞ்சிருக்கீங்க.
1: என்ன?
0: 100 ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய மாலையா? ரொம்ப சமத்துங்க நீங்க.
1: புரிஞ்சா? சரி, ரொம்ப உதிருது, சீக்கிரம் போட்டுருவோம்.
3: சும்மா சொல்லப்படாதே, பொணத்துக்கு முன்னாடி உங்க ஆத்துக்கார் சூப்பரா டான்ஸ் ஆடினார்.
0: பொணத்துக்கு முன்னாடியா?
3: ஆனா பொணத்துக்கு கழுத்துல கடந்த மாலையை ஏன் எடுத்துன்னு வந்தாருன்னு எனக்கு புரியல.
1: ஆஹா, போட்டு விட்டு போறானே. அது எப்படியும் அடுத்த மாலை அவருக்கு அதானே போடணும், அதான் கொஞ்சம் அட்வான்ஸா போட்டலாமே.
2: என்ன எடுக்கிறேன் பேசி முடிவு பண்ணிக்கலாம், அவசரப்பட்டுறாதே.

0: பிறந்தா கல்யாண சுந்தரத்துக்கு மகனா பிறக்கணும்டா. காதலிச்ச பொண்ணையே நிச்சயம் பண்ணி வச்சு தனி குடுத்தனம் போறதுக்கு பிளாட் வேற வாங்கி கொடுத்துருக்காரு பாரு.
1: ஆமா
2: போடா.
0: ஆ ஏண்டா நினைக்கிறதெல்லாம் நடக்குதேன்னு சலிப்பா இருக்குதா உனக்கு?
2: அதுலடா மனோ, கல்யாணத்தன்னைக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்கு தான் கிஃப்ட் தருவாங்க, மாப்பிள்ளையே பொண்ணு கிஃப்ட் தந்தா
1: என்னடா சொல்ற?
2: ஆமாண்டா, சத்யாக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து கல்யாணத்தன்னைக்கு அஸ்தலாம் நினைச்சேன், ஆனா அவளுக்கு என்ன பிடிக்கும்னு இது வரைக்கும் தெரிஞ்சுக்கலையே.
0: கமலே விடு. எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க மூன் டிவில இருந்து வரோம். 2003 ஃபிகர்கள்ன்ற தலைப்புல ஒரு பேட்டி எடுக்க வந்திருக்கோம். அது விஷயமா சில கேள்விகள். உங்களுக்கு அஜித் பிடிக்குமா இல்ல விஜய் பிடிக்குமா?
3: இந்த வெயில்ல வந்து கேள்வி கேட்டா பைத்தியம் தான் பிடிக்கும்.
0: பின்ன இதுக்கா ஏசி ரூம் போட்டா அதெல்லாம் கேட்க முடியும்? எக்ஸ்கியூஸ் மீ.
4: எஸ்.
0: ஆஹா, சிங்கார சென்னை நீ ஏன் பேர் வச்சாங்கன்னு எனக்கு இப்பதாங்க புரியுது.
4: ஏ,
0: உங்கள மாதிரி பொண்ணுங்கள்லாம் இருக்காங்களே. செல்லம் ராஜாத்தி, கதவை
3: திறடிமா.
0: ஓ சாரி மேடம், நான் வீடு மாறி வந்துச்சேன்.
3: ஐயோ என்னங்க, விளையாடாதீங்க, உள்ள வாங்க.
0: ஓ நீதானா, எப்பவும் எண்ணெய் வச்ச தலையும் எடுத்து சோறுகின சேலையுமா எரிஞ்செரிஞ்சு விழுந்துகிட்டு இருப்ப? இன்னைக்கு என்ன போத்தீஸ்க்கு வழியில் நிக்க வச்ச பொம்மை மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க?
3: என்னங்க, நான் எதிர்பார்க்கிற மாதிரி நீங்க நடந்துக்க போது நான் எதுக்கா உங்க மேல எரிஞ்சு விழணும்?
0: என்ன எதிர்பார்ப்பு, என்ன நடக்கிறது, சஸ்பென்ஸ் வச்சு பேசுறீயே.
3: நீங்க தான் சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க.
0: என்ன
3: டிவி ஸ்டேஷன்ல வேலைக்கு சேர்ந்தது ஏங்க என்கிட்ட சொல்லல?
0: டிவி, ஆமா வேலை பார்த்தேன்.
3: சும்மா நடிக்காதீங்க. பஸ் ஸ்டாப்ல நீங்க இன்டர்வியூ எடுத்ததை என் ஃப்ரெண்டு மேகலா போன் பண்ணி சொல்லிட்டா.
0: சொல்லிட்டாளா? அவ கையில செல்போன் வச்சிருக்கிறதே என்ன பத்தி ரன்னிங் கமெண்ட்ரி அடிக்கத்தான் போல இருக்கு.
3: என்னங்க, உங்களுக்கு வேலை கிடைச்சது என் கிட்டதான் முதல்ல சொல்லிருக்கணும்.
0: சொல்லிருக்கணும்டா. இருந்தாலும் ரபி பெர்னாடு என்னோட திக் ஃப்ரெண்டு, கிளாஸ்மேட்டு. அவர் திடீர்னு என்ன பார்த்து இவ்வளவு பெரிய போஸ்டர் தூக்கி கொடுத்து நீ தான் பாத்துக்கணும்ட்டாரு. என்னால ஒன்னும் செய்ய முடியல. மொத மாச சம்பளக்க வர வாங்கி உன் கையில குடுத்துட்டு அப்புறமா ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்கலான்னு நினைச்சேன். பொம்பளைக்கு எப்படிதான் தெரிஞ்சுக்கிறீங்க?
3: இப்ப நான் உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி
0: தரேன். எனக்கு இன்பமா அதிர்ச்சியா இருக்கே. என்ன படுக்கையில பூ?
3: இன்னைக்கு தாங்க நமக்கு உண்மையிலே ஃபர்ஸ்ட் நைட்.
0: சம்பளம் வந்த அப்புறம் பாத்துக்கலாமே, என்ன அவசரம்?
3: இல்லீங்க, நான் உங்களை பட்னி போட்டது போதும், உட்காருங்க.
0: இப்பயாவது என் அருமை உனக்கு புரிஞ்சுதே. அப்படியே ஒரு 2.5 டன் ஏசியில ஒரு 1.5 மலை பூவை தொங்க விட்டுனா நல்லா இருந்திருக்கும்.
3: அதுக்கு என்னங்க, உங்களுக்கு சம்பளம் வந்தவொடனே வாங்கிட்டா போச்சு.
0: ஆமாமா, 20,000 கிராஸ் ஆகுறாரு ரவி பெர்னாடு. ரொம்ப ஸ்டஃபியா இருக்குது, முதல்ல சாக்ஸ் அவுத்துறியா? இந்த நேரத்துல அவன் கரடி மாதிரி, நான் போய் பாக்குறேன்.
3: இருங்க, இனிமேல் இந்த வேலையெல்லாம் நான் தான் செய்வேன்.
0: அப்படியா, போ சீக்கிரம் வா. இதையெல்லாம் அனுபவிக்கிறதா வேண்டாமா ஆண்டவா?
3: உங்களுக்கு யார் வேணும்?
5: இது மொன வீடு தானே?
3: ஆமாங்க.
5: ஏதோ ஷூட்டிங் சொல்லிட்டு வீடியோ கேமரா வாடகைக்கு எடுத்துட்டு போயிருந்தாரு.
3: வாடகைக்கா? அவர் டிவி ஸ்டேஷன்ல எல்லாம் வேலை செய்யறாரு.
5: இந்த மூஞ்சிக்கெல்லாம் யாரும் டிவி ஸ்டேஷன்ல வேலை தருவா? நான் என் வாடகை வாங்கிட்டு போலான்னு வந்தேன்.
3: நாளை காலையில வந்து வாங்கிக்கங்க.
5: ஒழுங்கா வந்து வாடகை தர சொல்லுமா, இல்லனா நடக்கறதே வேற. மூஞ்ச பாரு, டிவி ஸ்டேஷன்ல வேலை பாக்குறாரு.
0: யாரா வாசல்ல?
3: கடங்கார.
0: வரத்தான் செய்வான். சம்பளம் வந்தவனே எல்லாருக்கும் பைசல் பண்ணிடலாம். அது மட்டும் இல்ல, இனிமே உனக்கு எல்லாமே டோர் டெலிவரி தான்.
3: அதேதான் நானும்
0: சொன்னேன். ஜிலேபி சாப்பிடுற
3: இருக்கட்டும்.
0: லாடோ
3: அப்புறம் அப்புறம்.
0: என்ன பத்தி வாங்கி வச்சிருக்க நீயே? தேனாம்பேட்டை முருகன் கோயில் பக்கத்துல ஒரு பத்தி விக்குது, அதை வாங்கி வச்சா சூப்பரா இருக்கும். இது சும்மா கனமா பேட்ட எஃபெக்ட்ல நாருது, என் மூடே போகுதுடா.
3: உங்க சம்பளம் வந்தவொடனே வாங்கிட்டா போது.
0: பாரு, எப்பவுமே நீ என்ன முறைச்சு முறைச்சு பாத்து, இப்ப நீ என்ன ஆசையா பாக்குற, அது கூட முறைக்கிற மாதிரி இருக்குது.
3: இப்ப என்ன பண்ணணும்ன்றீங்க?
0: ஒரு முத்தம் கூட
3: நெத்தில கொடுக்கட்டா?
0: நெத்தில இருந்து ஆரம்பிக்கிறியா? எனக்கு ஓகே. என்னடா செல்லம், மாங்க அடிக்கிற மாதிரியே குறி வைக்கிறியே.
3: குறிதான் வைக்கிறேன்.

0: nigga.
1: மச்சான், நல்லா சோலாபுரி மாதிரி ஊதி போயிருந்தீங்க, திடீர்னு பார்த்தா சுருங்கி போன பானிபூரி மாதிரி ஆயிட்டீங்க.
2: டயட்ல இருக்கேன்.
1: ஆ, வெரி குட்.
2: அப்பா
3: மாப்ள, வெளிநாட்டுல ஒரு கண்ணாடி விக்கதாமே, அத போட்டு பார்த்தா டிரெஸ் இல்லாம தெரியுமாமே.
1: அத வெயி, இப்ப என்ன உனக்கு டிரெஸ் இல்லாம தெரியும் தானே? எல்லாத்தையும் அவுத்து போட்டு பியூரோ கண்ணாடி முன்னாடி போய் நில்ல, தெரியும்.
4: என்னத்த சொல்றது மாப்ள, ஊரே என்ன சிரிக்குது.
1: ஊரே உங்களை பார்த்து சிரிக்குதா? அவ்வளவு பெரிய காமெடினா நீங்க
4: போங்க மாப்ள, உங்களுக்கு எல்லாமே தமாசா போச்சு. என் பொண்ணு லவ் மேட்டர் வெளில தெரிஞ்சதுல இருந்து ஊர்ல ஒரு பாய் என்ன மதிக்க மாட்டேங்கிறான். என் குடும்ப கௌரவத்தை நீங்க தான் மாப்ள காப்பாத்தணும்.
1: கவலைப்படாதீங்க மாமா, பொண்ணு பத்திட்டா நம்ம தான் உஷாரா இருக்கணும். பொண்ணு சைக்கிளும் ஒண்ணு பூட்டி வைக்கல, எவனா ஓட்டின்னு போயிடுவான். நீங்க கல்யாண பத்திரி அடிங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதான் ஓகே சொல்லிட்டேன், அப்புறம் மச்சா காமெடியா
5: பாக்குறேன். நம்ம சொந்தத்திலயும் இவ்வளவு அழகான பொண்ணுங்களா இருக்காளுங்களா? மாலை கழுத்துமா உட்காந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் மார்க்கெட்ல
6: இருக்காங்க.
1: கை காமிச்சா தப்பாயிராது.
6: சம்பிரதாயம் கை காட்டுங்கோ.
1: சம்பிரதாயமா? அப்ப காமிச்சிட வேண்டியதா? ஹாய், ஹலோ.
6: அச்சோ, அங்க இல்ல, இங்க
1: காட்டுங்கோ.
6: சர்வ காரியேஷு சர்வதா. பொண்ணு அடிச்சுட்டு வாங்கோ.
2: சும்மா ஏன் மூஞ்சி மூணு வச்சிருக்க? மாப்பிள்ள பார்த்து தப்பிச்சு மாட்டாரு. சிரிச்சு மூஞ்சாரு.
1: என்ன மச்சான் ரகசியமா? இங்க வரையும் கேக்குது.

வைக்க போனேன் அங்கு அலாபட்டம் போட்டுக்கிட்டு அக்கா மகளும் வந்தா. நான் கோலாலம்பூர் காட்டுக்குள்ளே கூறி பிடிக்க போனேன் அங்கு அலாபட்டம்.

0: காதில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ?
1: பாஞ்சாலி பாஞ்சாலி,
2: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ?
1: பரஞ்சோதி பரஞ்சோதி.

0: தாதா வாங்கினதுக்கு பின்னால எத்தனை போனு எத்தனை ப்ரோக்ராம் டயர்டாயி போச்சுடா சாமி. டேய்
1: என்ன
0: கொஞ்சம் ஐஸ் வாட்டர் கொடுறா.
1: கொண்டு வரணே.
0: ஊத்து ஊத்து ஊத்து. என்ன அது? ஆஹா வந்துட்டாயா வந்துட்டாயா. எப்பா வேலை, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை எங்க எங்கயா தேர்றது? ஆமா என்ன டீ கடையெல்லாம் மூடி கிடக்கு? இது என்ன வேணும்? வேன்ல டீ விக்கிறியா?
2: டேய் என்ன நக்கலா, என்னைய பார்த்தா வண்டியில டீ ஆவரம் பண்ற மாதிரியா இருக்கு? நான் பகவதியோட பரம்பரை, சின்ன பகவதி.
0: சின்ன பகவதியா?
2: புரியல. குட்டி தாதா
0: ஆட தீய ஒழுங்கா போட தெரியாது. இவர் குட்டி தாதாவா? குட்டி தாதா.
2: டேய் நான் தாதாடா.
0: நான் நம்ப மாட்டப்பா.
2: டேய் சத்தியமா நான் தாதாடா.
0: ஆட போயா?
2: ஐயோ நான் தாதாடா.
0: போயா.
2: டேய் எங்க அம்மா சத்தியமா நான் தாதாடா.
0: சும்மாப்பா.
2: டேய் நான் தாதாடா. ஊரே அப்படிதான் கூப்பிடு தாதான்னு. நான் தாதாடா.
0: நீ தானா? நான் யாரா? நானும் தாதா தான். எங்க ஊர்ல?
2: ஐயோ கேப்பா
0: தாதா முகரைய பாரு.